0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சேஷ்ட மாதம் 7 நாள், பராபவ வருடம் வைகாசி 14 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 28 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 5:51 நிமிடம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது.

மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276, அதிகாரம் கூடா.

0: மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று மதுரை வானொலி தர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி நிகழ்ச்சியும் நேரம் தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு நம் மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்கலாம், 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு மதுரை தென்றல் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஜி கீதா. இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். தொடர்ந்து 7:35 மதுரை தென்றல் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். தொடர்ந்து 8:02 இறையருள் பெற வழிகாட்டும் ஹச் பக்ரீத் தின சிறப்புரை, வழங்குபவர் குடுவாஞ்சேரி எஸ் கலிலுல்லா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. தொடர்ந்து 8:30 வீரப்பெருமகன் சவார்கரின் பிறந்த தின சிறப்புரை, வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மண்ணின் மனமும் வானொலியின் இசையம். சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்லா ராம்தாஸ் அவர்களின் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்களின் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்களின் கஞ்சிரா இசை இடம்பெறும். இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல். தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை

நிகழ்ச்சியில் அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, பக்ரீத் சிந்தனைகளும் மற்றும் குரானில் பெண்ணிய சிந்தனைகளும் உரை வழங்குவர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சையதலி பாத்திமா அவர்கள். தொடர்ந்து சமையல் பக்கம் தெரியுமா உங்களுக்கு வழங்குபவர் உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்தி.

ஏழிற்கு குரல் அமுதத்துடன் இனிதே துவக்கம். 5:30 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். இன்று உல்லாச பறவைகள் என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ. இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர், பகுதி 4 இடம்பெற கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல். இன்று 9:30 நாடகமலர். இன்றைய நாடகமலர் நிகழ்ச்சியில் உள்ளம் கவர் கல்வன் நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன், அமைப்பு ஏபி எலிசபெத் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று மதுரை வானொலி நிலையம் தரையிறக்கும் நிகழ்ச்சிகளாகும். இணைந்திருங்கள் தொடர்ந்து மதுரை வானொலி நிலையம் தரும் நிகழ்ச்சிகளோடு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்படுவதாக சட்டப்பணி ஆணையக்குழு அறிவித்துள்ளது. தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:02 10 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
3: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
4: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆச.
3: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில்.
4: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
3: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.
0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
6: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has emphasized the need for effective implementation of Swachh Bharat Mission 2.0 and underlined that the mission should move beyond infrastructure creation and ensure measurable outcomes through regular monitoring, citizen participation and convergence between various stakeholders. Chairing the 51st Pragati meeting in New Delhi, Mr. Modi asked states to expedite the completion of solid waste management related infrastructure, including waste processing plants and Gobardhan plants. During the meeting, the Prime Minister reviewed 7 critical infrastructure projects across the railways, power and road sectors, covering 9 states worth around 30,000 crore rupees. The Cabinet Committee on Economic Affairs approved the continuation of the scheme to modernize the public distribution system, PDS, including Russians transport, dealer support and technology upgrades till March 2031. The umbrella scheme calls scheme for assistance in Russian transport and handling income with automation in PDS, Sarthak PDS, has been cleared in the 16th Finance Commission cycle award period with an outlay of 25,530 crore rupees as central share. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement regarding Cabinet's decision while briefing media in New Delhi.
7: इस प्रोग्राम में तीन बड़े सुधार आज अप्रूव हुए हैं.
8: 3 major reforms have been introduced in this program today. First, the government will support the transportation cost incurred in moving food grains from large FCI warehouses in the states to fair price shops across different districts and divisions. Second, there was a need to increase the remuneration of fair price shop dealers, and a decision has been taken in this regard as well. Third, efforts will be made to modernize the public distribution system through the use of technology.
7: Public distribution system ko hum kaise modernize kar sakte?

0: Union Minister for Agriculture and Farmers Welfare, Shivraj Singh Chauhan, will inaugurate the National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi today. The two-day program is aimed at deliberating strategies for the forthcoming Kharif season with a focus on sustainable agriculture, enhanced productivity, climate resilience, infrastructure strengthening and farmer prosperity. Union Home Minister Amit Shah will be on a visit to Gujarat today. During his visit, the minister is scheduled to inaugurate and lay the foundation stones of nearly a dozen public utility, education and rural infrastructure projects in Ahmedabad and Gandhinagar districts. The Central Board of Secondary Education, CBSE, has rejected the allegations regarding the award of exam evolution contract to Hyderabad-based educational technology company Coempt EduTech. In a social media post, the CBSE said that the allegations are erroneous, misleading and not based on facts. The board said that it has followed the general financial rules protocol scrupulously in the awarding of the contract to the agency. The West Bengal government has handed over 142 acres of land to the BSF for setting up outposts and barbed wire fencing infrastructure along the India-Bangladesh border. The handover is part of the BJP government's decision, taken at its first cabinet meeting on May 11th, to transfer 600 acres of land within 45 days for border fencing and related infrastructure projects. External Affairs Minister Dr. S. Jaishankar has arrived in Cyprus to participate in the informal meeting of the EU Foreign Affairs Ministers, Gymnich. In a social media post, the External Affairs Minister thanked Vice President of the European Commission, Kaya Kallas, and Foreign Minister of Cyprus, Dr. Konstantinos Kombos, for the invitation. In IPL cricket, Rajasthan Royals defeated Sunrisers Hyderabad by 47 runs in the eliminator match in New Chandigarh last night. Rajasthan Royals set the target of 244 runs against Sunrisers Hyderabad. In reply, Sunrisers Hyderabad could score only 196 runs in 19.2 overs. Vaibhav Suryavanshi has been adjudged as the player of the match. Eid-ul-Zuha, also known as the Festival of Sacrifices, being celebrated across the country. The holy occasion honors Prophet Ibrahim's absolute faith and is marked by the ritual of Qurbani. President Draupadi Murmu has greeted the people on the occasion of Eid-ul-Zuha. In a message, the president said that festival symbolizes devotion, sacrifice and selflessness. And that is the end of this news bulletin.
1: Neram Kalai 6:10 ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: சென்ற ஆண்டு நவம்பர் 7 முதல் இந்த ஆண்டு நவம்பர் 7 வரை வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1875 ஆண்டில் நவம்பர் 7 பங்க தர்ஷன் என்னும் வங்காள இலக்கிய மாத இதழில்தான் முதன் முதலில் வந்தே மாதரம் பாடல் வெளியிடப்பட்டது. இந்த பங்க தர்ஷன் என்னும் இதழை தொடங்கியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆவார். ஒருமுறை சுவாமி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியிடம், அது ஏன் உங்கள் பெயர் பங்கிம் சந்திர, அதாவது வளைந்த சந்திரன் என்று இருக்கிறது என்று நகைச்சுவையாக கேட்டாராம். அதற்கு ஆங்கிலேயரிடம் அடிவாங்கி சந்திரன் வளைந்து விட்டது என்று பதில் கூறினாராம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பிரிட்டிஷ் அலுவலகத்தின் துணை கலெக்டர், துணை நீதிபதி, வங்காள அரசின் உதவி செயலாளர் என உயர்ந்த பதவியில் இருந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜியை பிரிட்டிஷ் அரசு குறுகியபடி செய்துவிட்டது. இதனால்தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இந்தியர்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்ய தமது படைப்புகளில் தேசிய உணர்வையும் சுதந்திர உணர்வையும் தந்து கொண்டே இருந்தார். அவற்றுள் முதன்மையானது ஆனந்தமடம் நாவலும் அந்த நாவலில் இடம்பெற்ற வந்தே மாதரம் பாடலும். 1876 வந்தே மாதரம் பாடலை பிரசுரித்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி 1882 தாம் வெளியிட்ட ஆனந்த மடம் என்னும் நாவலில் வந்தே மாதரம் பாடலை சேர்த்தார். வங்க பிரிவினை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்திலும் வந்தே மாதரம் பாடல்

0: போர் பரணியாக பாடப்பட்டது. என்ன செய்வது என்று குழம்பிய ஆங்கிலேய அரசு வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தையே தடை செய்தது. இந்த தடையை மீறி 1906 ஏப்ரலில் பாரிசால் நகரில் வட்டார காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அந்த பாரிசால் நகர் தற்போது வங்காள தேசத்தில் உள்ளது. அதே ஆண்டு டிசம்பரில் வாரணாசி நகரில் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில் கூடிய மாநாடு வந்தே மாதரம் முழக்கத்தை தேசிய முழக்கமாக அறிவித்தது. சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதா இந்தியாவிற்கென தாம் வடிவமைத்த தேசிய கொடியில் வந்தே மாதரம் முழக்கத்தினை வங்க மொழி எழுத்துக்களில் இடம்பெறச் செய்தார். இந்திய புரட்சியின் தாய் என அழைக்கப்பட்ட மேடம் காமா இந்தியாவிற்கென வடிவமைத்த கொடியில் வந்தே மாதரம் முழக்கம் தேவநாகரி எழுத்துக்களில் இடம்பெற்றது. விபின் சந்திரபால் வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு பத்திரிகையை நடத்தினார். பஞ்சாப் சிங்கம் என போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்னும் பெயரில் உருதுமொழி பத்திரிகையை நடத்தினார். தடையை மீறி வந்தே மாதரம் என்று முழங்கியதற்காக தான் கைது செய்யப்பட்டதாக எனது போராட்டம் என்ற தனது வாழ்க்கை வரலாற்று நூலில் மாபோசி விளக்கியுள்ளார். வந்தே மாதரத்தின் நூற்றாண்டு விழாவான 1976 சிலம்பு செல்வர் மாபோசி வந்தே மாதரம் என்னும் பெயரில் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டார். வந்தே மாதரம் என்னும் சொல்லை மகாகவி பாரதியாரோடு இணைந்து பிரபலமாக்கிய கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் வந்தே மாதரம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். வந்தே மாதரம் பாடலை மொழிபெயர்த்த பாரதியார் தன் முதல் மொழிபெயர்ப்பில் திருப்தியுறாமல் மீண்டும் மொழிபெயர்த்தார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6:15 20 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இப்போது நாம் கேட்கலாம் பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து வாணி ஜெயராம் பாடியது.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கின்றோம். இது பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து முகமது கலீல் பாடியது.

இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ராஜ்குமார் பாரதி பாடியது.

0: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிதே நிறைவுக்கு வருகிறது. நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த பக்தி மாலை, மீண்டும் பக்தி மாலை கேட்கலாம் நாளை காலை 6:15. மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:35. மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பராபவ வருடம் வைகாசி 14 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 28 புலிக்குத்தி எனும் இடத்தில் வாழையில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. 28 அனுப்பம்பட்டி எனும் இடத்தில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் மற்றும் மண் மாதிரி சேகரிக்கும் முறை குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. 28 KVK வளாகத்தில் ஈநாம் தேசிய வேளாண் சந்தை தள பயன்பாடு குறித்த விவசாயிகளுக்கான பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை 29 வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 அளவில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்டத்தின் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வெள்ளிக்கிழமை 29 காலை 10 அளவில் நடைபெற உள்ளது. கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்குகிறார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய

0: அதிகாரிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்கள் கொடுக்கலாம். அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நடப்பு 2026-2027 காரிஃப் பருவத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சாதாரண நெல் ரகங்களுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 72 ரூபாய் உயர்த்தி 2,441 ரூபாயாகவும், சன்ன நெல் ரகங்களுக்கு 2,461 ரூபாயாகவும் வழங்கப்பட உள்ளன. மத்திய இழை பருத்திக்கு 8,267 ரூபாயாகவும், நீண்ட இழை பருத்திக்கு 8,667 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 10,346 ஆகவும், நிலக்கடலை குவிண்டால் ஒன்றின் விலை 7,517 ரூபாயாகவும், சூரியகாந்தி விலை குவிண்டால் ஒன்றுக்கு 8,343 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பொதுவாக நீர் மேலாண்மை அப்படிங்கிறது நீரை வந்து ஆவியாகாமல் விரயப்படுத்தாமல் அதை தக்க வைத்து அல்லது சேமித்து நம் பயிர்களுக்கு பாசன நீராக பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை முறைகள் சார். நீர் மேலாண்மை அப்படிங்கிறங்கும்போது முதல்ல நம்ம நீர் ஆதாரங்களை நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது பெருக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை நிலத்தில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது, அந்த நிலத்தில் சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களை எவ்வாறு நாம் தேர்வு செய்ய வேண்டும். நான்காவது, அந்த பயிர் ரகங்களை எப்பொழுது நாம் பயிரிட வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் நீர் மேலாண்மை முறைகளை நம்ம வந்து ஒவ்வொரு முறையாக நம்ம பார்க்கலாம். நீர் மேலாண்மை முறைகள் அப்படிங்கும்போது நீர் ஆதாரங்களை நம்ம வந்து முதன்மையை நம்ம எடுத்துக்கணும் சார். நீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது மழை நீர் மற்றும் நிலத்தடி நீர் வந்து நமக்கு வந்து முதன்மையான நீர் ஆதாரங்களாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து அதிகப்படியான நீர் பார்த்திங்கன்னா மழை நீர். அந்த மழை நீரை வந்து நம்ம எவ்வாறு சேமித்து நம் கோடைக்காலங்களில் சாகுபடி செய்யும் பயிர்களுக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறது முக்கியமான நோக்கம் சார். அந்த மழை நீர்களை வந்து எவ்வாறு சேகரிக்கணும் அப்படின்னா நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மழைக்காலங்களில் மழை நீர் வந்து சரிவுகளை நோக்கி உருண்டோடி வரும் பொழுது சரிவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து தேங்கி நிற்கும். பொதுவாக நீர்நிலைகள் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஏரிகள், குளங்கள், குட்டைகள், பண்ணை குட்டைகள், இந்த குட்டைகளில் வந்து நம்ம வந்து நீர்த்தேக்கங்களை வந்து நீர் தேக்கிக்கலாம். அந்த மழை நீர்கள் வரக்கூடிய அந்த வழித்தடங்களை நாம் பராமரிப்பு செய்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது பராமரிப்பு செய்து கொண்டால் மட்டும் பராமரிப்பு செஞ்சு கொண்டோம்னா மழை நீர் வந்து சேதாரம் இல்லாமல் வரக்கூடிய மழை நீரை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90% அளவுக்கான மழை நீரை நாம் வந்து நீர் நிலைகளில் வந்து நம்ம வந்து சேகரித்துக் கொள்ளலாம் சார். இந்த மாதிரி நம்ம சேகரித்துக் கொள்ள வேண்டும் கொண்டோம்னா இதன் மூலமாக நம்ம பயிருக்கு தேவையான நீரை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டாவது, மண்ணோட நிலத்தடி நீர் மட்டும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது சார். இந்த ஏரி குளம் குட்டைகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த சேகரிக்கக்கூடிய அந்த மழை நீரை மூலமாக நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகும் சார். இது ரெண்டுமே வந்து நீர் ஆதாரங்களை பெருக்கக்கூடிய வழிமுறைகள் சார். பொதுவாக நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நம்ம வந்து ஏரி குளம் குட்டை அப்படின்னு சொல்லி சொல்லணும், பண்ணை குட்டை அப்படின்னு சொன்னோம். இந்த பண்ணை குட்டைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விவசாய நிலங்களிலும் தங்களுக்கு தேவையான மழை நீரை சேகரித்து தங்களுடைய பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு வந்து நீர் ஆதாரங்களாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகள் கோடைக்காலங்களில். இதை பார்த்தீங்கன்னா மழை பருவங்களில், அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு பருவ காலங்களில் பெய்யக்கூடிய மழை நீர்களை தன்னுடைய நிலத்தில் வரக்கூடிய அந்த மழை நீரையவே தன்னுடைய நிலத்தின் ஒரு பகுதியில், ஏதாவது சரிவுக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் வந்து நாம் வந்து ஒரு சின்ன பண்ணை குட்டை, அந்த பண்ணை குட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய நில அளவு, நம்மக்கிட்ட இருக்கிற சாகுபடி செய்யக்கூடிய நில அளவு எவ்வளவு, அந்த நில அளவுக்கு தகுந்த, ஏன்னா இப்போ 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்னா இதில் நம்ம ஒரு 10 சென்ட் 20 சென்ட் அப்படிங்கும்போது நிலம் பாதி போயிடும். அதனால் நமக்கு சாகுபடி செய்யக்கூடிய நிலத்துக்கு தகுந்த ஒருவாறு நீர் தேவைக்கு தகுந்த மாதிரும் பண்ணைக்குட்டையோட அளவுகளை வந்து நம்ம வந்து இப்படி தான்

0: இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வசதிக்கு தகுந்தவாறு நம்ம பண்ணைக்குட்டிகளை நம்ம அமைச்சிக்கலாம். அந்த பண்ணைக்குட்டிகள் அப்படிங்கிறது சரிவுக்கு மழைநீர் வந்து உருண்டோடி வந்து சேரக்கூடிய அந்த பள்ளமான பகுதிகளை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அந்த பண்ணைக்குட்டிகளை வந்து அமைக்கணும். அந்த பண்ணைக்குட்டிகளில் வந்து களிம்பண் பூமிகளாக இருந்தால் நீர் ஊடுருவி கீழே இறங்காமல் தேங்கி நிற்கும். நமக்கு வந்து நீண்ட நாட்களில் வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு வந்து நம்ம இந்த நீர்ப்பாசனம் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். சப்போஸ் அதாவது இந்த களிமண் பூமியாக இல்லை என்றால் வண்டல் அல்லது மணற்பாங்கான பூமியாக இருக்கு, நீர் வந்து தேக்க முடியாது, உடனே ஊடுருவி கீழே இறங்கிடுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் நிலையத்தில் களிமண்களை அல்லது வண்டல் மண்களை நம்ம வந்து கொண்டு வந்து மேற்பரப்பில் வந்து பூசி நம்ம வந்து நீர்த்தேக்கங்களை உருவாக்கி கொள்ளலாம். இதன் மூலம் மண்ணில் கீழே ஊடுரு இறங்குவதையும் நீர் விரையும் ஆவதையும் நாம் தடுக்கலாம்.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

நேயர்களின் நினைவிற்கு மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி. மணி அவர்கள்.

0: மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் 2ம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கச் செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோபர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொது நலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக

0: இதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி

0: கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்நாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: இருவரி செய்திகள். எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலி அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:55.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
7: காலநிலை மாற்றங்கள் ஏற்படுவது குறித்து இதுக்கு முன்ன நம்ம பேசணும். இதுக்கான பெரும் காரணிகள்ல பசுமைக்குடி வாயுக்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசுமைக்குடி வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவோம். இதன் தன்மைங்கிறது சூரியன்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை உள்ள அனுமதிச்சு புவியிலிருந்து எதிரொலிக்கிற அகச்சிவப்பு நெட்டலை கதிர்களை இடைமறித்து திரும்பி பூமிக்கே அனுப்பிடும். இந்த இயல்தன்மை கொண்ட பசுமைக்குடி வாயுக்கள் இப்படி செய்யறதுனால கீழ் வளிமண்டல அடுக்கு வெப்பம் அடையுது. இந்த பசுமைக்குடி வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, குளோரோஃபுளோரோ கார்பன், போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்துல அதிகமாகிறதுனாலையும் கடல் நீர் அமிலமாதல், பனியாறு உருகுதல் போன்ற விளைவை ஏற்படுத்துது. கடல் நீர் அமிலமாதல் இந்த நிகழ்வால கடற்சூழலியல் பெருமளவு பாதிக்கப்படுது. கார்பன் டை ஆக்சைடு கடல்ல சென்று சேர்றது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு தான். அப்படின்னாலுமே அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு கடல்ல சென்று கலக்கிறது அப்படிங்கிறது அது கார்பானிக் ஆசிட், கார்பானிக் அமிலமா மாறக்கூடிய நிலை ஏற்படுது.

கார்பனிக் அமிலமா மாறுறதுனால கடல்ல வாழக்கூடிய பவளங்கள், பிற கடல் உயிரிகள் பெருமளவு பாதிக்கப்படுது. பவளங்களை நம்ம கடலுக்குள்ள உள்ள மலை காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் அண்டர் ஓசன் அப்படின்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு பவளங்களுடைய குடியிருப்பு பகுதிகள் கடல் சூழலியல்ல ஒரு உயிர் பன்மை, பயோ டைவர்சிட்டி நிலையை ஏற்படுத்தி பெருங்கடல் சூழலியல் ஆரோக்கியமா வாழ உதவி செய்யுது. கடல் அமிலமாகறதுனால ஒரு பேராபத்து. உலகத்துல 75% கடல் நீராலையும் 25% நிலப்பரப்பாலையும் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கடல்ல வாழும் உயிரினங்களே அதிகமாக வாழும் உயிர்களாகும். நிலத்துல வாழும் நாம் கடல் இன்றி வாழ முடியாது. வளங்களுக்காக மட்டும் இதை சொல்ல முடியாது. இயற்கையாகவே கடல்ல இருந்து தொடங்கக்கூடிய பல்வேறு சுழற்சி முறைகள் இந்த புவியில உயிர்கள் வாழ ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பா நீர் சுழற்சி முறையை சொல்லலாம். கடல்ல இருந்து ஆவியாகக்கூடிய நீர் தான் நமக்கு மேகமா மாறி மழையா நிலத்துல வந்து கொடுக்குது. அப்போ ஒரு நீர் சுழற்சி முறையா இருக்கட்டும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வாயுக்களுடைய சுழற்சியா இருக்கட்டும், இது எல்லாமே கடலை அடிப்படையா வச்சுதான் நடக்குது. நமக்கு கிடைக்கிற மழைக்கு ஆதாரமே கடல் தான்.

0: அமிலமாகறதுனால ஒரு பேர் ஆபத்து. உலகத்துல 75% கடல் நீராலையும் 25% நிலப்பரப்பாலையும் ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கடல்ல வாழும் உயிரினங்களே அதிகமாக வாழும் உயிர்களாகும். நிலத்துல வாழும் நாம் கடல் இன்றி வாழ முடியாது. வளங்களுக்காக மட்டும் இதை சொல்ல முடியாது. இயற்கையாகவே கடல்ல இருந்து தொடங்கக்கூடிய பல்வேறு சுழற்சி முறைகள் இந்த புவியில உயிர்கள் வாழ ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பா நீர் சுழற்சி முறைய சொல்லலாம். கடல்ல இருந்து ஆவியாகக்கூடிய நீர் தான் நமக்கு மேகமா மாறி மழையா நிலத்துல வந்து கொடுக்குது. அப்போ ஒரு நீர் சுழற்சி முறையா இருக்கட்டும், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வாயுக்களுடைய சுழற்சியா இருக்கட்டும், இது எல்லாமே கடலை அடிப்படையா வச்சுதான் நடக்குது. நமக்கு கிடைக்கிற மழைக்கு ஆதாரமே கடல் தான். அது அமிலமாகி அதன் சூழலியல் பாதிப்புக்கு உட்பட்டா அதில் பாதிக்கப்பட போறது நாம தான். குளோரினேட்டட் வாயுக்கள் மிகவும் ஆபத்தானவை. ஓசோனோட வினபுரிஞ்சி அதனுடைய திடத்தன்மையை அது பாதிக்குது. ஓசோன் நம்மள சூரியன்ல இருந்து வரக்கூடிய புறவுதா கதிரிலிருந்து நம்மள பாதுகாக்குது. ஆனா அந்த ஓசோன் லேயரையே இந்த பசுமைக்குடி வாயுக்கள் பாதிப்படைய செஞ்சு புறவுதா கதிர்கள் அதிகமா வளிமண்டலத்துக்குள்ள வர்ற சூழ்நிலையை உருவாக்குது. இது மனிதர்களாகிய நமக்கும் சூழலியல் வரக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துன்னே சொல்லணும். இவ்வாறு பசுமைக்குடி வாயுக்களால ஏற்படக்கூடிய சூழலியல் பாதிப்பை நாம உணரணும். விவசாய நிலங்கள்ல இருந்து மீத்தேன் உருவாகாத அளவுக்கு நிலத்தை நம்ம கையாள பழகணும். குளோரினேட்டட் வாயுக்களை வெளியிடக்கூடிய மின்சாதன பொருட்களை அளவோட பயன்படுத்த நம்ம கத்துக்கணும். நிலக்கரிய எரிச்சி தான் நமக்கான மின்சாரமே தயாரிக்கப்படுது. இந்தியாவில தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரத்தின் அளவுல 70% மேல நிலக்கரிய எரிச்சி தான் தயாரிக்கிறோம். அதனால நாம மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்திக்க பழகிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய எளிமையான செயல்களால கூட உலக அளவுல நடைபெறக்கூடிய பெரும் பாதிப்பை சிறிதளவு குறைச்சிட முடியும். சூழலியல் காப்போம், இயற்கையுடன் இயைந்து வளமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது மதுர தென்றல் வலம் வரும் நேரம்.

0: நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். நேடு வள்ளம் இல்லா பாதை வரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும்.
1: தர்மசீலன் படத்திலிருந்து நாகூர் இஎம் ஹனீஃபா, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுர தெண்டலின் நிறைவான பாடலாக பாரத விலாஸ் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், என் எஸ் வாசுதேவ், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். மீண்டும் மதுர தெண்டலாக வலம் வரும் 8 மணிக்கு நாம் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரும்பு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

0: விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலீஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதை ஒட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 முழுநேர ஆசிரியர் பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக CBSE வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனையடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார்.

0: கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்க உள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதி காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25:12.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ வயிற்று புண், இறப்பை புண் அப்படி வந்துட்டாலே அடுத்தடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பித்தப்பை இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அதோட பாதிப்புகளும் வர தொடங்கும்.
3: கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிடும். பித்தப்பையில் ஃபஸ்ட்டு கல்லுன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கோலிசிஸ்டைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கல்லே போய் வந்து அடைக்கும். அப்போல்லாம் வந்து இதெல்லாம் அக்யூட் கண்டிஷன்ஸ். கூட அப்பெண்டிஸும் ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்பெண்டிசைட்டிஸும் இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏற்படுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபெக்ஷன் பரவி இவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வயிறை வந்து நல்லா வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி சாப்பாடையும் சாப்பிடணும்.
2: புளிப்பு சார்ந்த உணவுகள் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அல்சரை உண்டு பண்ணுமா மேம்?
3: கண்டிப்பாக டெய்லி புளி குழம்பு சாப்பிட்டாலே வயிறு காலி ஆகிடும்னு நம்ம நினச்சிக்கணும். அதிகமாக வந்து புளி சேர்க்கக்கூடாது அப்படின்னா சித்த மருத்துவர் சொல்கிறோம். சில நோய்களுக்கு புளியை வந்து வாட்டி யூஸ் பண்ண சொல்வோம், இந்த தணலில் காட்டி யூஸ் பண்ணுற மாதிரி. நான் என்ன சொல்வேன், என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா புளி சுத்தமாக யூஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக தக்காளி கூட சேர்த்துக்குங்க, இல்லை லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை அறவே வேண்டாம். ஒருத்தருக்கு வாத நாடி அதிகம் ஆகுது அப்படின்னாலே புளிப்பு சுவை தான் காரணம். உடம்பில் எல்லா இடத்துலையும் ஜாயின்ட்ஸில் வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ புளியை தவிர்க்கிறது நல்லது.
2: அடிப்படையில் செரிமான சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சித்த மருத்துவம் அட்வைஸ் பண்ணும், என்ன மருந்துகள் கொடுப்பீங்க?
3: இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு, இதுதான் வந்து சித்தாவில் சொல்கிறது. இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிறப்ப இந்த எள்ளில் கருப்பு எள் இருக்குது, வெள்ளை எள் இருக்குது. நாம் இப்போ என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாம் பாரம்பரியமாக நம்ம தாய்மார்கள் நம்மளோட தாத்தா பாட்டி என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய். இதை யூஸ் பண்ணாலே நீங்கள் சொல்கிற 90% ப்ராப்ளம் சரியாயிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, தேங்காய் மிட்டாய் இந்த மாதிரி நாம் செஞ்சு நாமளே தயார் பண்ணி இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது, அவங்க பாட்டுக்கு நல்லாவும் வளருவாங்க. ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் பால் கண்டிப்பாக ஒவ்வொரு

0: ஒவ்வொருத்தரும் சாப்பிடணும். கால்சியம் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 1 கிராம் வரைக்கும் கால்சியம் வேணும். இதே அவங்க வந்து மாசமாக இருக்காங்க, சின்ன குழந்தைங்க அப்படின்னா போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக 1200 மில்லிகிராம் வரைக்கும் கால்சியம் தேவைப்படுது. இந்த கால்சியம் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த மாதிரி எள்ளு பெரண்டை ஒரு அல்சருக்கு அருமையான மருந்து. பெரண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கால்சியத்துக்கு டேப்லெட்ஸ் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ரெகுலராக உணவில் சேர்த்துட்டே வர்றப்போ இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலமாக இருந்தால் தயிர் சாப்பிடுங்க, குளிர்காலமாக இருந்தால் பால் சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான மருந்துகள். உணவிலேயே நம்ம மாற்றம் கொண்டு வர்றப்போ குழந்தைங்க நல்லாவே வளரும். அதே மாதிரி நம்ம சிறு தானியங்களில் ராகி ஒரு அருமையான மருந்து. இந்த ராகியை நாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, ராகி உருண்டைகள் செஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிடணும். மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு இது கூட பால் கலந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்து பாருங்கள். எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் நல்லா வருவாங்க, நல்லா கொழு கொழுன்னு வருவாங்க. இந்த இழைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது.
1: அல்சர் நோயாளி வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மருந்துகள் கொடுத்து சித்தாவில் எவ்வளவு நாட்களில் அது தீர்வு கொண்டு வருவீங்க?
0: நார்மலாக சித்தாவில் ட்ரீட்மெண்ட் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 1 மண்டலம், குறைந்தது 1 மண்டலம், மேக்சிமம் வந்து 2 மண்டலம் சொல்கிறோம். 1 மண்டலம் அப்படிங்கிறது 48 நாட்கள். ஃபஸ்ட்டு அவங்க வர்றாங்க, நாடி பார்க்குறோம் நாம். அந்த நாடியை சரி பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நாம் நோய்க்கான மருந்து கொடுக்க மாட்டோம். இந்த நாடி லெவலை குறைக்கிறப்பவே அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 45 நாட்களில் 60% பேர் குணமாயிருவாங்க. ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, நாம் சொல்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் கரெக்டாக சாப்பிட்றாங்கன்னா அதிகபட்சமாக 90 நாள்லயே இவங்க குணமாயிடுவாங்க.
2: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 7:30. இப்பொழுது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: நான் கணக்கில் ரொம்ப வீக்கு சார் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்மளில் பல பேர் வைக்கப்படுறதில்ல. நம்ம மூளை வந்து கணக்கு போட எப்பவும் தயாராக தான் இருக்குது, ஆனால் அதை நாம் சரியாக உபயோகப்படுத்துறதில்ல. அதுதான் விஷயம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு இன்னமும் சௌகரியமாக போச்சு. கணக்கு போடுற வேலையெல்லாம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். கம்ப்யூட்டரை விட வேகமாக மனுஷனால் கணக்கு போட முடியுமா அப்படின்னா முடியுமா. ஆனால் முடியும்னு நிரூபித்து காட்டினவங்க இந்த உலகத்தில் 10-20 பேர் தான். ஒரு பென்சிலோ காகிதமோ இல்லாமல் 17 இலக்க எண்களை கூட கூட்டி கழித்து பெருக்கி வகுக்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து இந்த வினாடி வரைக்கும் எவ்வளவு காலம் ஆகிருக்குது அப்படின்னு கேட்டால் அதை நொடிகளில் சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லி அதில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுறாங்க. இப்படிப்பட்ட திறமைசாலிகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அது சரி, அவங்களால் மட்டும் அது எப்படி முடியுது? இதுக்கு சரியான விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த கணக்கு புலிகள், கணித மேதைகள் எப்படி அவ்வளோ பெரிய கணக்கெல்லாம் போடுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு யாராலேயும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. ஆனால் அவங்களெலாம் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் கணக்கு போட்டு சொல்லிவிடுறாங்க. இவ்வளவுக்கும் அவங்க கணக்கு கல்வியை முறையாக கற்றுக்கிட்டவங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சோவியத் ஆய்வாளர் ஒருத்தர் முதல் தடவையாக இது சம்பந்தமாக ஆச்சரியமான ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கம்ப்யூட்டர்களையே தோக்கடிக்கக்கூடிய வேகத்தில் கணக்கு போடுகிற திறமையுள்ள மூளை இயற்கையிலேயே சில பேருக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது சரியில்லை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் ஒரு கம்ப்யூட்டர் மூளை இருக்குது அப்படிங்கிறார் அவர். நம்மக்கிட்ட இருக்கிற சாதாரண மூளைக்கு அபாரமான திறமை இருக்குது தான். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு மாமரத்தில் உச்சி கிளையில் ஒரு நல்ல மாங்காயை பார்க்குறோம், ஒரு கல்லை எடுத்து குறி பார்த்து வீசுகிறோம். ஒரு தடவை இல்லைன்னா கூட இன்னொரு தடவை கரெக்டாக பார்த்து அடிச்சுப்படுறோம், மாங்காய் கைக்கு வந்துடுது. இது சாதாரணமாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கண் அமைக்கிற நேரத்துக்குள்ளே மனுஷ மூளை இந்த கல்லோட எடை, மாங்காய் இருக்கக்கூடிய உயரம் தூரம், எரிய வேண்டிய விசையின் அளவு வேகம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு சொல்லிவிடுது. அதுக்கப்புறம் தான் கல்லை வீசு.

0: நம்ம அறியாமலேயே நமக்குள்ளே நடக்கிற ஒரு அதிசயம் இது. மனுஷன் படைத்த கம்ப்யூட்டரால் இவ்வளவு சிக்கல் நிறைந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரத்தில் கணக்கு போட முடியாதான். அதனால தான் மனித மூளைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மூளை, அதாவது கணக்கு போடுகிற மூளை இருக்குது, அது இயங்குது அப்படிங்கிறத அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதை உயிர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாமா, பயோ கம்ப்யூட்டர். இயற்கை என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த உயிர் கம்ப்யூட்டர் விசையை அணைச்சி விட்டு உணர்வு மூளையின் செயல்பாட்டை வந்து திறந்து விட்ருக்கு. அதனால் உணர்வு மூளையை உபயோகிக்கிற மனுஷன் தன்னுடைய இயற்கை திறமையை மறந்துட்டு தானே வளர்த்துக்கிட்ட திறமையின் மூலமாக சிந்திக்க ஆரம்பித்தான். இந்த இயற்கையின் உயிர் கம்ப்யூட்டர் விசை அணைக்கப்படாமல் சில பேருக்கு இருந்துருது, அவங்க தான் கணித மேதைகள். அவங்களுக்கெல்லாம் உயிர் கம்ப்யூட்டருக்கும் உணர்வு மூளைக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்குது. இப்போ இந்த தொடர்பை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம் எல்லாருமே கணித மேதைகள் தான், கணக்கு புலிகள் தான். அது வரைக்கும் நாம் இப்படியே இருந்துட வேண்டியது தான். நம்மால் ஒருத்தன் மாங்காய் அடித்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மரத்து உச்சியில் ஒரு மாங்காயை பார்த்தான். உடனே அவனுடைய மூளை வந்து கல்லோட எடை, மாங்காய் இருக்கிற உயரம், எரிய வேண்டிய வேகம் எல்லாத்தையும் ஒரு நொடியில் கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது. அடித்தான், மாங்காய் விழுந்துட்டுது. இருந்தாலும் அவன் தன்னுடைய மூளையை நொந்துக்கிட்டான், மோசமான மூளைன்னா. ஏண்டான்னு கேட்டான், என்னுடைய மூளை எல்லாத்தையும் சரியாக கணக்கு போட்டு சொல்லிவிட்டுது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா. என்னத்தேன்னு கேட்டான். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் என் பின்னாடி 10 அடி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எனக்கு கணக்கு போட்டு அது சொல்லாமல் விட்டுட்டுது அப்படின்னா, முதுகை தடவிக்கிட்டேன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியில் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். நேரம் காலை 7:35. இது மதுரை தென்றல் காற்று அலைகளில் வலம் வரும் நேரம். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன்.

மலரும். இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் மதுர தென்றல் திரை இசை பாடல் நிகழ்ச்சியில்.

ஆடு புலி ஆட்டம் இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்ஆர் அஞ்சலி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். ஈகை திருநாளாம் பக்ரீத் திருநாளுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது நமது மதுரை வானொலி நிலையம். நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் திரைகானம் நிகழ்ச்சியாக

கேட்டு ரசித்த பாடல் இடம்பெற்ற படம் நினைத்தாலே இனிக்கும். பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. மதுர தென்றலின் நிறைவான பாடலாக வலம் வருகிறது நமது மதுரை வானொலியில். இதோ

0: நல்ல ஆழமான அற்புதமான அர்த்தங்கள் புதிந்த பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம். வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் குரலில் பாடல் இடம்பெற்ற படம் அபூர்வ ராகங்கள். உங்களுடன் நான் மீனாட்சி ராமச்சந்திரன். மதுர தென்றல் நிறைவு பெறுகிறது. நேரம் 7:57.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை அஞ்சலாக செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:02.
2: ஆகாஷ்வாணி இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை வழங்குகிறார் கூடுமாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள்.
3: இறைவன் நம்மீது சாந்தியும் சமாதானமும் அருளட்டும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்று அனைத்து உலகமும் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசுவதை அறிகிறோம். பலர் இந்த மார்க்கத்தில் இணைவதையும் காண்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இப்பெரும் பிரபஞ்சத்தை படைத்ததிலிருந்து வெகு நேர்த்தியாக அனைத்து விஷயங்களையும் அழகாக செய்து வந்திருக்கிறார். மானுட குலத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறான். மக்கள் அதற்கேற்றவாறு இப்படித்தான் வாழணும் என்று அவ்வப்போது தூதுவர்கள் வாயிலாக கூறியும் வந்தான். இயல்பாகவே மனித ஜென்மம் இறைவரையும் அவன் காட்டிய வழிகளையும் மறந்து நிம்மதியற்று வாழ்வதையும் அறிகிறோம். இறுதியாக அவன் கூறி வந்ததை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு ஸல்லம் அவர்கள் வாயிலாக புனித குர்ஆன் வாயிலாகவும் கூறி முற்றுப்புள்ளியும் வைத்துவிட்டான். இஸ்லாம்

பழக்கம் ஒரு முழுமையான நாகரிகம், கலாச்சாரம், மனித வாழ்வியல் அம்சங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து ஓர் உன்னத வாழ்க்கை நெறியாகும். உள்ளமும் உடலும் சீர்படவே இறைவன் நல்வழி காட்டியிருக்கிறான். இஸ்லாம் மார்க்கமும் எப்போதும் அமைதியையும் சமாதானத்தையும் மனித நேயத்தையும் விரும்புகின்றது. எடுத்துக்காட்டாக பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள், ஹஜ்ஜ பெருநாள் என ஆண்டுதோறும் இன்றைய நாளில் உலகம் கொண்டாடுகிறது. நான் வந்துவிட்டேன், ஐயமின்றி அனைத்து புகழ்களும் உனக்கே, எல்லா மேலாதிக்க உரையும் உனதே, உனக்கு இணை எவருமில்லை, நான் வந்துவிட்டேன் என்று ஹஜ் பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் புனித மக்கா நகரம் மிகவும் பழமை வாய்ந்தது. சரித்திர வல்லுநர்கள் புனித குலத்தின் தோற்றுவாயே இங்கிருந்தான் என்று கூறுகிறார்கள். ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் இறைவன் அருளால் முதல் ஆலயம் காபா இங்குதான் இருக்கிறது. ஜம்சம் நீரூற்றும் வற்றாமல் இங்குதான் இருக்கிறது. நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நிழற்படங்களில் கருநில போர்வை போர்த்திய காபாவை கண்டிருப்பீர்கள். இவற்றையெல்லாம் காண லட்சக்கணக்கானவர்கள் வருகிறார்கள். இங்குதான் ஹஜ்ஜின் கடமை ஆரம்பமாகிறது. காபா ஆலத்தை தவாப் என்று வலம் வருவது, சொத்துக்களான ஹஜருல்லா சொத்தை முத்தமிடுதல், மகாம் இப்ராஹிம் தரிசித்தல், வற்றாத சம்சம் நீரை பருகுதல், தலைமுடி நீக்குதல், இவை யாவும் ஹஜ் கடமைகளின் ஒன்றாக இருக்கின்றது. புனித மெக்காவை கடமைக்கு பொன் எந்த பாகுபாடும் இன்றி ஹரம் ஷரீஃபில் தொழுது கொண்டும் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம், வானவர் கோன் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனித குர்ஆனை நபி அவர்களுக்கு அருளிய ஹிராமலை பொதும்பு, ஜன்னத்துல் மாலா அடக்கஸ்தலம், பல நூற்றுகளாக வற்றாத சம்சம் நீரின் கிணறு மற்றும் சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களை அனைத்து மக்களோடு தரிசித்துக் கொண்டும் ஜில்லஞ்ச் மாதம் 9 நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நாள் அருகில் இருக்கும் மினா நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எங்கு பார்த்தாலும் டென்ட் மயம், லட்சக்கணக்கான ஹாஜிகள், தங்குவதற்கு தேவையான படுக்க வசதிகள், இயற்கை உபாதைகளை நிறைவேற்ற வசதிகள், குடிநீர் உணவு வசதிகள் என்றும் சவுதி அரசாங்கம் செய்து கொடுக்கின்றது. இஸ்லாமிய இறுதி திங்களான ஜில்ஹஜ் மாதம் 9 நாள் அருகில் இருக்கும் அரபாத் மயானத்தில் மதியத்திற்கு பின் சூரிய அஸ்தபனத்திற்கு முன் சில மணி நேரங்களுக்காக தவ்ஹீத் எனும் இறை இணைப்பும் ரிசாலத் எனும் இறை தூதுவரின் வழிமுறைகளையும் முன்வைத்து நாம் அனைவரும் உண்மையான இறை வழி நடப்பவர்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அனைவரும் சங்கமிக்க வேண்டும். இந்த அரபாத் மைதானத்திற்கு என்ன சிறப்பு என்பதை சற்றே அறிந்து கொள்வோம். இறைவனால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அவரது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட முதல் பெண் ஹவ்வா அம்மையார் அவர்களும் இறைவனின் அறிவுரையை மீறி சாத்தானின் உந்துதலால் தவறிழைத்து சுவர்க்கத்திலிருந்து இருவரும் வெளியேற்றப்பட்டார்கள். இங்கு வந்தபின் இறைவனின் தண்டனையை உணர்ந்து இங்குள்ள ஜபலே ரஹமத் என்னும் இடத்தில் பல்லாண்டுகளாக இறைவனிடம் அழுதழுது பாவமன்னிப்பு கோரினார்கள். இறைவரும் அவர்களை மன்னித்து மனிதகுலம் தழைக்க அருள் புரிந்தார். ஒன்றுமிலிருந்துதான் புவியின் மீது மனிதகுலம் ஆர்வமாயிற்று. அதனால்தான் அரபாத் மைதானம் சிறப்பும் புண்ணியமாகவும் நிறைந்திருப்பதால் இங்கு வரும் ஆஜிகள் இறைவரிடம் பாவ மன்னிப்புக்காக வாழ்வு சிறக்க வேண்டுகிறார்கள், வெற்றியும் அடைகிறார்கள். இன்று ஓரினக் கொள்கை உலகில் பரவுவதை பார்க்கிறோம். இப்பயணம் மூலமாக அனைவரும் தன்னை புதுப்பித்து கொண்டு புத்துணர்வோடு இறை இன்பை தன்மைப்படுத்தியும் உலக மக்களின் இறைவுணர்வை செயல்படுத்தவும் முடிகிறது. இப்புனித பயணம் உலகில் எதிர்ப்பே இல்லாத சக்தியாகவும் இறை நம்பிக்கையும் மனித நேயமும் இயங்குவதை காணலாம். தன் நல்வழி சுபட்சத்திற்காகவும் மனிதகுடன் சுபட்சத்திற்காகவும் இறைவனிடம் வேண்டுவார்கள் நிச்சயம் வெற்றி அடைகிறார்கள். இங்கு லட்சக்கணக்கான ஏற்றத்தாழ்வற்ற மக்கள் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு ஏதுமின்றி கனத்த மனத்துடன் இறைவனிடம் வேண்டும் போது இங்கு குழுமிய அனைவரும் அன்று பிறந்த பாலகனைப் போல் எந்த தீய எண்ணங்களும் இன்றி மனம் மாறுகின்றனர். இவர்களின் மனமே கூறிவிடும், இறை வழி செல்லுகிறோமோ அல்லது தான் ஒரு ஹாஜி என்ற பட்டம் வெளி உலகத்திற்கு காட்ட மட்டும்தானா என்று, ஹஜ் நிறைவேற்றிய பலனை அடைந்தோமா என்பதை அவர்கள் மனமே கூற வேண்டும். இறைவன் இதன் சக்தியையும் நமக்கு அளித்திருக்கிறான் என்பதே உண்மை. பொழுது சாயமுன் அரபாத்தில் விடைபெற்று உடனே முஸ்தலிஃபா என்னும் இடத்திற்கு சென்று இருவேளை தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது சாத்தான்கள் மேல் எரிய சிறு சிறு கற்களை அங்கேயே சேகரிக்க வேண்டும். ஒரு புறம் காற்று, ஒரு புறம் பனி, படுக்கை ஏதுமின்றி வசதிகள், உறக்கத்தை மறந்து சிரமங்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டு முன்னோர்கள் செய்தவற்றைத்தான் நாமும் செய்கிறோம் என்பதை மனத்திற்கொண்டு இருக்க வேண்டும். விடியற்காலை மினாவுக்கு சென்று அங்கு சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். முதலில் மக்கா சென்று தவாஃப் செய்து மினா திரும்ப வேண்டும். தனக்காக நியமிக்க உயிர் பலி கொடுத்தாகிவிட்டதா என்பதை அறிய வேண்டும். பெரிய சைத்தான் மீது

0: கல்லிருந்து தன் மனத்தில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி பின் முடியை களைய வேண்டும். குளித்துவிட்டு நம் ஆடைகளை உடைத்து கொள்ளலாம். அன்றைய கடமைகள் முடிந்தன. இன்றைய நாளில் பக்ரீத் என்றும் கொண்டாடுகிறோம். அது என்ன பண்டிகை என என்பதையும் அறிய வேண்டும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாற்றுகளை அறிய வேண்டும். இறைவரை முழுமையாக அறிந்து அவன் சொற்படி வாழ்ந்தவர் இப்ராஹிம் கலீலுல்லா அவர்கள். அந்த காலத்திலேயே இறைவன் ஒருவன்தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று கூறியவர் அவர். குழந்தை இல்லாமல் இறைவனை வேண்டி குழந்தை பிறந்தது. மனைவியையும் குழந்தையையும் இறைவன் விருப்பப்படி மெக்காவின் வானாந்திரத்திற்கு அவர்களை அழைத்து சென்று தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். ஒரு புல் புண்டோ மனித சஞ்சாரமோ எதுவும் இல்லை. சஃபா மர்வா என இரு மலைகள் மட்டுமே இருந்தது. கொண்டு சென்ற சிறிது உணவும் தீர்ந்ததும் ஏதுமறியாத தாயார் ஹாஜிரா அம்மையார் மலைகளின் மீது இங்குமும் ஓடி தண்ணீர் ஏதாவது கிடைக்குமா என அலைந்தார்கள். குழந்தை மணலில் உணவின்றி தவித்து கொண்டிருந்தது. இறைவன் அருள்படி குழந்தையின் குழிகளிலிருந்து நீர் சுருக்க ஆரம்பித்தது. அதுதான் இன்றைய ஜம்சம் நீர். நில் நில் என்று ஹாஜிமா கூறினார்கள். ஜம்சம் என்றால் நில் நில் என்று பொருள். பொட்டல் மகளில் அனைத்தும் வர ஆரம்பித்தது. மனித சமூகமும் வளர்ந்தது. இறைவன் இப்ராஹிம் தன் மீது உண்மையான அன்பம் பற்று வைத்திருக்கிறாரா என்பதை அறிய உறக்கத்தில் 9 வயதான மகன் இஸ்மாயிலை தனக்கு பலியிடுங்கள் என கட்டளையிட்டார். மறுப்பு ஏதும் கூறாமல் மகனை மினா என்னும் இடத்திற்கு அழைத்து சென்று மலைகளுக்கு நடுவே மகனை கிடத்தி சிரத்தை விட்ட அங்கு ஒரு ஆட்டை இறைவன் அருளி அது பலியாக்கப்பட்டது. இறைவனின் அன்பும் தியாகமும் நிரூபணமாயிற்று. இந்நிகழ்ச்சியை நினைவு கூறவேதான் இத்தியாக திருநாள் பக்ரீத் என கொண்டாடுகிறோம். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியதை விட்டோம் என மகிழ வேண்டும். அதே வேளையில் தான் ஒரு இஸ்லாமிய வாழ்வை நடத்துகிறோமா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இவர் ஹாஜி என பாராட்டாமல் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறார்களோ என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின் புனித காபாவிலும் வெளிநீர் மல்க மக்கமா நகரிடமும் விடைபெற்று புனித மதீனா நகருக்கு செல்ல வேண்டும். மதீனா நகரம் ஒரு அருள் பெற்ற அருமையான நகரம். இங்கு முகமது நபி அவர்கள் முதலில் மதீனா வந்ததும் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு அங்கு வாழும் மக்கள் அரை தூதுவர் கூறுவற்றை ஓரிரை கொள்கையை முழுமையாக ஏற்றார்கள். அங்கு அடைந்ததும் முதல் வேளையாக மஸ்ஜிதுன் நபவி பெரிய பள்ளி வாசலை அடைந்து அங்கு வாழும் இறை தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பூர்வமாய் நெஞ்சம் நிறைய உளமாற உளம் கனிந்த சலாம்களை கூற வேண்டும். அருகிலேயே வசிக்கும் அபுபக்கர் சித்தீக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகியோருக்கும் சலாம் கூற வேண்டும். வெளியே வந்ததும் அருகவே உள்ள ஜன்னத்துல் பகி என்னும் வழி பெரிய அடக்கஸ்தலத்திற்கு சென்று அங்கு வாழும் இறை நேசர்களுக்கும் பொதுவானவர்களுக்கும் 70,000 பேருக்கும் சலாம் கூற வேண்டும். புனித மக்காவிலும் மினா அரபாத்திலும் மதீனத்திலும் கண்டவற்றை ஒருவாறு புரிந்த பின் வாழ்வின் உண்மைகளையும் பாடங்களையும் மனதில் எடுத்து தன் வாழ்வில் கடைப்பிடிக்க முயல வேண்டும். அப்போதுதான் தான் கொண்ட பயணத்தின் பலனை பெற முடியும். உள்ளமும் உடலும் எப்படி சீர்பட்டிருக்கும் என்பதை நாம் உணரலாம். உலகில் ஒப்பற்ற அறிஞர்களில் ஒருவர் என கூறப்படும் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவரது நூலில் உலக மக்கள் அனைவரும் இஸ்லாமிய பண்புகளால் மாறாவிட்டாலும் கூட உலகம் எதிர்காலத்தில் இஸ்லாமிய சட்டத்திட்டப்படியும் அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கும் வழியே வாழ இருக்கின்றது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள் நிகழ இருக்கும் பெருமாற்றமும் ஆகும். அவ்வாறு இஸ்லாமிய வழிபடி மாறினால் ஒழிய இன்றைய மக்கள் நாடும் சமாதானம் சுபிட்சம் சகோதரத்துவம் அமைதியாகவும் எதுவும் அவர்களுக்கு கிட்டாது என்று ஆத்மார்த்தமாக கூறியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் இஸ்லாமியல் அல்ல. மனம் உண்டானால் மார்க்கமும் உண்டு என்பதை அறிவோம். இருக்கும் வரை நிஜ மனிதனாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என மனம் உறுதி கொண்டால் இறைவனும் அதற்குண்டான மார்க்கங்களை காட்டவே செய்கிறான். புனித மக்கா நகரில் காபா ஆலத்தை தவாப் என வலம் வருவது, சம்சம் நீர் அருந்துவது, மினாவில் குர்பானி என உயிர் பலி கொடுப்பது, மதீனா நகரில் நிஜமனத்தால் அண்ணல் அவர்களை தரிசிப்பது, இப்பயணத்தில் வெளிநாட்டவரோடு புன்சிரிப்பது, அவர்களை அணைப்பது என ஹஜ் கடமையாக அனைத்தையும் நிறைவேற்றுவதால் அறிவார்த்தமாக என்ன இருக்கிறது என்று வியக்கலாம். அமைதியும் சமாதானமும் மனித நேயமும் சிறப்பான வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தியாகத்திருநாளில் அனைவருக்கும் தியாகத்திருநாள் பக்ரீத் இது ஜா என வாழ்த்துக்கள்.
1: இறையருள் பெற வழிகாட்டும் ஹஜ் பக்ரீத் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் கூடுவாஞ்சேரி எஸ் ஹலீலுல்லா அவர்கள். படைப்பு ஆகாஷ்

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி வீரப்பெருமகன் சாவர்க்கர், சாவர்க்கரின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் அரங்க இள வள்ளியப்பன் அவர்கள்.
3: சுதந்திரம் என்பது ஒருபோதும் யாருக்கும் தட்டில் வைத்து பரிசாக தரப்படுவதில்லை. அதை நாம்தான் போராடி பெற வேண்டும் என்று வீர முழக்கமிட்டவர் வீர சாவர்க்கர் என்ற விநாயக சாவர்க்கர். மராட்டிய மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் பகூர் என்ற சிறிய கிராமத்தில் தாமோதர் பந்திற்கும் ராதாபாய்க்கும் 1883 மே 28 அன்று பிறந்தவர் வீர சாவர்க்கர். குழந்தை பருவத்திலிருந்தே கவிதைகளோடும் காவியங்களோடும் வளர்ந்து பழகிய வீர சாவர்க்கரின் தந்தையார் நல்ல புலமை வாய்ந்தவர், தாயார் தெய்வ நம்பிக்கை உடையவர். வீர சாவர்க்கர் வீட்டிலேயே மகாபாரதம், சுவதர்ம பிரதீப் என்ற மாத பத்திரிகை, பேஷ்வாக்களின் பழைய வரலாறு ஆகியவற்றை படித்து வளர்ந்தார். இந்த நூல்களை திரும்ப திரும்ப படித்து அவைகள் வீர சாவர்க்கிற்கு நெட்டுரு ஆகிவிட்டன. பேஷ்வாக்களின் பேச்சு எழுந்தால் சிறுவன் சாவர்க்கர் கவிதையிலேயே பேசுவார். வீர சாவர்க்கரை மிகவும் கவர்ந்தது வீர சிவாஜியின் வீர வரலாறு. தம் தோழர்களிடம் சிவாஜியின் கதையை பாட்டிலும் வசனத்திலும் சொல்லுவார், கற்பிப்பார். சிவாஜியை போன்ற வீரனாக வாழ வேண்டும் என்று சிறுவயதிலேயே சாவர்க்கர் கற்பனை புரிவது வழக்கம். தன் நாயகர்களையும் தியாகிகளையும் போற்றாத ஒரு நாடு வீழ்ச்சியடைவது உறுதி என்று கூறிய வீர சாவர்க்கர் புனேவில் உள்ள ஃபெர்கூசன் கல்லூரியில் பயின்றபோது 1904 அபினவ் பாரத் என்ற புரட்சிகர குழுவை நிறுவினார். பின்னர் லண்டனில் சுதந்திர இந்திய சங்கம் என்ற அமைப்பை தொடங்கி 1857 புரட்சியின் மறுவிளக்கமாக முதல் சுதந்திர போர் என்ற நூலை எழுதினார். இந்த காலகட்டத்தில்தான் சாவர்க்கர் அவருடைய புகழ்பெற்ற ஜயோஸ்துதே பாடலை எழுதினார். இன்றும் மராட்டிய மாநிலத்தில் பல நிகழ்ச்சிகளின் போது நாம் பாரதி பாடலை பாடுவது போல மராட்டியர்கள் இப்பாடலை பாடுகிறார்கள். 1905 வங்கப் பிரிவினை நடந்தபோது நாடு முழுவதும் அதை எதிர்த்து

போராட்டங்கள் நடைபெற்றன. பூனாவில் நடைபெற்ற வெளிநாட்டு துணி எரிப்பு போராட்டத்தை சாவர்கர் முன்னின்று நடத்தினார். கல்லூரி நிர்வாகம் அவரை மாணவர் விடுதியிலிருந்து விலக்கியது. 10 ரூபாய் அபராதம் விதித்தது. திலகர் கல்லூரி நிர்வாகத்தை எதிர்த்து கடுமையாக எழுதினார். கோழைகள் ஒருபோதும் வரலாற்றை உருவாக்கியதில்லை. தைரியமானவர்களே காலத்தின் பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறிக்கிறார்கள் என்ற வீர சவர்க்கரை திலகருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் சாவர்கர் பிஏ தேர்வு எழுதி வெற்றியும் பெற்றார். மேலும் அதிகமான உற்சாகத்துடன் பிரச்சாரத் தொண்டிலும் ஈடுபட்டார். வீர சாவர்க்கரின் வீர உணர்ச்சி பொங்கும் கவிதைகள் அச்சமயம் மராட்டிய மக்களின் நாவில் நடமாடி உள்ளத்தில் உணர்ச்சி கனல் ஏற்றியது. அவர் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டங்களும் சொற்பொழிவுகளும் நடத்தியதோடு இரகசிய சங்கங்களும் நிறுவிக்கொண்டிருந்தார் என்று அரசாங்க அறிக்கை கூறியது. எந்த நேரத்திலும் சாவர்கர் கைது செய்யப்படலாம் என்ற நிலைமை எழுந்தது. கைது உத்தரவை எதிர்பார்த்தபடியே 1906 சட்டம் படிக்க பம்பாய் சென்றார் வீர சாவர்கர். மனித வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் எந்த ஒரு எண்ணமும் செயலும் அறநெறி என்று அழைக்கப்படலாம் என்று கூறி வந்த சாவர்கர் இந்தியாவின் விதியை நிர்ணயிக்கத் தகுந்த இடம் லண்டன் தான் என்று முடிவுக்கு வந்தார். அப்போது லண்டனில் இருந்த சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்தியன் சோசலிஸ்ட் என்ற பத்திரிகையில் இங்கிலாந்துக்கு படிக்க வரும் இந்திய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தார். சாவர்கர் அதற்கு விண்ணப்பம் செய்தார். பாலகங்காதர திலகரும் கால் பத்திரிகை ஆசிரியரும் சாவர்கருக்கு பரிந்துரை செய்தார்கள். சில நாட்களில் உதவித்தொகை கிடைக்க சாவர்கர் லண்டனுக்கு கப்பல் ஏறினார். லண்டனுக்கு புறப்படும் முன் தன் நண்பர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நாம் உருவாக்கியிருக்கும் அபிநவ பாரத்தின் குறிக்கோள் இந்திய விடுதலையே. இந்திய புரட்சி இயக்கத்தின் வரலாற்றில் அபிநவ பாரத் சங்கத்திற்கு முக்கியமான இடம் உண்டு என்று உறுதிபட கூறினார். சாவர்கர் லண்டனுக்கு சென்ற கப்பலிலேயே தம் வேலையை தொடங்கிவிட்டார். சாவர்கர் அவரைப் போலவே படிப்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்று கொண்டிருந்த மாணவர்களிடம் இந்திய நாட்டு விடுதலை பற்றி பேசினார். இங்கிலாந்தில் சாவர்கர் இருந்த 4 ஆண்டு காலம் முழுவதும் இரவும் பகலும் அபிநவ பாரத் குழுவின் தலைவராக பல வேலைகளில் ஈடுபட்டார். சாவர்கர் இங்கிலாந்தில் இறங்கிய சில நாட்களுக்குள் அங்குள்ள இந்திய இளைஞர்களிடம் புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கில அரசு சாவர்கரையும் இந்திய இளைஞர்களையும் மிகவும் விழிப்புடன் கண்காணிக்க தொடங்கியது. லண்டன் டைம்ஸ் இதழ் இளைஞரான சாவர்கரை தாக்கி தலையங்கமே எழுதியது. 1857 நடந்த இந்திய விடுதலை போரின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை 1907 சாவர்கர் லண்டனில் கொண்டாடினார். வெளிப்படையாக சுதந்திர இந்திய சங்கம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. சாவர்கர் அந்த கூட்டங்களில் அரிய சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி அளித்தார். சாவர்கர் பல நாட்டு இளைஞர்களுடன் பழகினார். ரஷ்யா, எகிப்து, அயர்லாந்து, துருக்கி, சீனா ஆகிய நாடுகளின் தேசபக்தர்கள் லண்டனுக்கு வந்தால் சாவர்கரை சந்திக்காமல் போக மாட்டார்கள். பல இதழ்களில் விநாயக் என்ற பெயரில் சாவர்கர் கட்டுரைகள் எழுதினார். சாவர்கர் தேசத்தொண்டில் மூழ்கியிருந்தாலும் படிப்பில் பின்தங்கிவிடவில்லை. 1909 பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி கண்டார். பாரிஸ்டர் பட்டம் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில்தான் இந்தியாவிலிருந்து அபிநவ பாரத்தின் நூல்களையும் பாடல்களையும் அச்சிட்டு வெளியிட்டதற்காக அவருடைய தமையனார் கணேஷ் பந்த் ஆங்கிலேய அரசால் ஆயுட்காலம் முடிய நாடு கடத்தப்பட்டதாய் செய்தி வந்தது. மேலும் 19 வயதான தம்பி நாராயண சாவர்கர் மின்டோ பிரபு மீது எரியப்பட்ட வெடிகுண்டு சம்பந்தமாய் கைதானதும் தெரிய வந்தது. இந்த அல்லல்களுக்கு இடையில் சாவர்கருக்கு பாரிஸ்டர் பட்டம் அளிப்பதா வேண்டாமா என்பதை பற்றி நீதிமன்ற நிர்வாகிகளுக்குள் விவாதங்கள் கிளம்பிவிட்டன. நிர்வாக

பகுதிகளில் மார்லி பிரபுவும் மற்றும் பல ஆங்கிலேயர்களும் இருந்தார்கள். ராஜ துரோகம் செய்ய மாட்டேன் என்று எழுதி தந்தால் பட்டம் தரலாம் என்று நிர்வாகிகள் தீர்மானித்தார்கள். ஒருவரின் கொள்கை உறுதி அவர் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போதுதான் ஒளியெனத் தெரிய வரும். தாய்நாடே, உனக்காக தியாகம் செய்வதே என் வாழ்க்கை, உன்னை விட்டு பிரிந்து வாழ்வது மரணத்திற்கு சமம் என்று முடிவெடுத்த வீர சாவர்கர் சுதந்திர போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை, பாரிஸ்டர் பட்டத்தை கை கழுவிவிட்டார். வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்கத் தொடங்குவான் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் சாவர்கர். சாவர்கர் பட்டத்தை துறந்த பிறகு இந்திய புரட்சிவாதிகளும் ஆங்கில அரசுக்கும் இடையில் பகைமை வளர்ந்தது. ஆங்கில காவல்துறையினர் இந்தியர்களை நிழல் போல தொடர்ந்தார்கள். மிக பிரபலமான பிரிட்டிஷ் இரகசிய காவல் பிரிவினராகிய ஸ்காட்லாண்ட் யார்டு இந்தியர்களை கடுமையாக கண்காணித்தது. சாவர்கரை இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லும்படி நீதிபதி உத்தரவிட்டார். எந்த நாட்டு மண்ணிலும் சாவர்கர் இறங்குவதற்கு அனுமதிக்காமல் கடல் வழியாகவே இந்தியாவுக்கு அவரை அழைத்துச் செல்ல ஆங்கிலேய காவல்துறையினர் முடிவு செய்தார்கள். கப்பலில் கடும் காவலுக்கு இடையில் கைதியாகச் செல்லும் சாவர்கரின் உள்ளத்தில் எண்ணங்கள் கொந்தளித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும்படியாக சாகசச் செயல் ஏதாவது புரிந்துவிட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. இந்நிலையில் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ஆங்கில காவல்துறையினர் கண்களில் மண்ணை தூவி கழிப்பறை ஜன்னலுக்குள் புகுந்து கடலில் குதித்து விட்டார். கப்பலில் ஒரே கலவரமாகிவிட்டது. சாவர்கரை குண்டுகள் துரத்தின. இதற்குள் சாவர்கர் பிரெஞ்சின் கரையை தொட்டுவிட்டார். பிரெஞ்சு காவலாளியை பார்த்து, என்னை ஒரு நீதிபதியிடம் அழைத்துப் போ என்றார். துரத்தி வந்த ஆங்கிலேய காவலாளிகளிடமிருந்து தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டு பிரெஞ்சு காவலாளி சட்டத்தையும் நாகரிகத்தையும் மறந்து சாவர்கரை ஆங்கிலேயரிடம் தள்ளிவிட்டான். வரலாற்றில் வீரமிக்க வாழ்வு சாவர்கரின் வாழ்வு என்று டெல்லி நியூஸ் போன்ற ஆங்கில இதழ்கள் சாவர்கரை பாராட்டி எழுதின. இத்தாலியின் தேசபக்தரான மாஜினிக்கும் கரிபால்டிக்கும் இங்கிலாந்து அடைக்கலம் அளித்தது நியாயமானால் பிரான்ஸ் சாவர்கருக்கு அடைக்கலம் அளிப்பதும் நியாயமே என்று அவை எழுதின. ஐரோப்பிய நாடுகள் எகிப்து, சீனா, அயர்லாந்து, அமெரிக்கா முதலிய நாட்டின் தினசரிகள் மற்றும் இதழ்கள் எல்லாம் சாவர்கரை மாஜினி, கரிபால்டி போன்ற தேசபக்தர்களுடன் ஒப்பிட்டு போற்றின. 1938 சாவர்கர் சத்தியாகிரகம் நடத்தினார். இந்துக்களுக்கு மத சுதந்திரம் அளிப்பதாய் அறிவித்த பின் சத்தியாகிரகம் கைவிடப்பட்டது. 1938 அகில பாரத மராட்டிய இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். இந்தியாவுக்கு இலக்கியக்காரர்கள் தேவையில்லை, வீரம் நிறைந்த இளைஞர்களே தேவை என்று சொற்பொழிவாற்றினார். சாவர்கர் தம் இறுதி காலத்தை அஞ்ஞாதவாசம் போலவே கழித்தார். சாவர்கரை மராட்டிய இலக்கிய சக்கரவர்த்தி என்று கூறலாம். அவருடைய அனல் தரிக்கிற நடை படிப்பவர்களின் உள்ளத்தில் கிளர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. என்றைக்கும் இந்திய மக்களை நேசித்த வீர சாவர்கர் 1964 பிப்ரவரி மாதம் 26 நாள் இவ்வுலகிலிருந்து விடைபெற்றார். வீர சாவர்கர், நாம் வலிமையுடையவர்களாக இருந்தால்தான் உலகம் நம்மை மதிக்கும் என்றார். சாவர்கரை போன்ற வீரர்கள் இந்நாட்டுக்கு தேவை. உயிரை விட நாட்டின் மானம் பெரிதென கருதும் வீரர்கள் நாட்டுக்கு தேவை. 1992 தேச தீபங்கள் என்ற எனது கவிதை நூலில் சாவர்கரை பற்றி எழுதிய கவிதையின் நிறைவு வரிகள் இவை. உன்னால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உன்னால் நாங்கள் சுதந்திரரானோம், இன்றோ 1000 பிரிவினைவாதம். எப்படி வந்தது, எவருடைய வினையோ? பிரிவினை இப்படி பெருகி வளர்ந்தால் பின்னால் வருவோர் எம்மை பார்த்து விரிந்த பாரதம் எங்கே என்றால் விடையென் சொல்வோம் வீர சாவர்கர். வீரரை வீரர் வணங்குவர், நாம் சாவர்கரை வணங்குவோம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. மண்ணின் மனமும் வானொலியின் இசையும் சித்திரம்.

மண்ணின் குரல் என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த தேன் தமிழை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த வானொலியும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிராமத்து வரப்புகளில் விளைந்த இசையை நகரத்து வீதிகளுக்கு கொண்டு வந்ததில் வானொலியின் பங்கு அளப்பரியது.

நாட்டுப்புற பாடல்கள் என்பது ஏட்டு கல்வி அல்ல, அது அனுபவ கல்வி. உழைக்கும் மக்களின் களைப்பை தீர்க்கும் அருமருந்து என்றுதான் சொல்ல வேண்டும். தாலாட்டில் தொடங்கி ஏச்சப்பாட்டு, நடுகை பாட்டு, கும்மி என வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இசை கலந்திருக்கிறது. அகில இந்திய வானொலியின் கிராமிய கலைகள் மற்றும் வயலும் வாழ்வும் போன்ற நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்தன.

0: செவிமடுப்போமா? முதலில் தோல்பாவை கூத்து கலைஞர் தோவாளை முத்துக்குமார் அவர்கள் பகிரும் கருத்துக்கள்.
1: கன்னியாகுமரி நேயர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் அனைத்து அதிகாரிகளின் சார்பாகவும் பணிவான முதற்கண் நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் பல முக்கிய செய்திகளையும் வேளாண்மை செய்திகளையும் உலக அனைத்து செய்திகளையும் சமையல் குறிப்புகளும் இது போன்ற பல உன்னதமான ஒரு செய்திகளை தந்தது வானொலி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வானொலி நிலையம் இன்று 90வது வருடம் எட்டுகின்றது. இந்த வெற்றி விழாவை முன்னிட்டு உங்கள் முன்பதாக அகில இந்திய வானொலியிடம் நாகர்கோயில் பற்றி ஒரு அருமையான கிராமிய பாடலோடு கலைமாமணியார் முத்துக்குமார் தங்களை சந்திக்கிறேன்.
2: நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, நம்ம நாகரிகத்தின் முன்னோடியாய் வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி, நம்ம நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி. நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நாட்டு நடப்பு நமக்கு தந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி, நாம எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த நல்ல வானொலி, நல்ல பல சினிமா பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நல்ல வானொலி. 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, 400 வருடம் முன்னே தோன்றியதொரு தோல்பாவை கூத்து நமக்கு தந்த வானொலி, வேளாண்மை செய்தி தந்த நல்ல வானொலி, வேண்டிய மருத்துவங்கள் தந்ததொரு நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாட்டுப்புற கலைகள் தந்த நல்ல வானொலி, நாகரிகத்தின் முன்னோடியாக வந்த வானொலி, அதுவே நாகர்கோவில் திகழ்கின்ற நம்ம வானொலி.
1: நலிவுற்ற நிலையில் இன்று தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்பாவை கூத்து கலை சுமார் 400-500 வருடங்களுக்கு முன்பதாக இக்கலை நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தோன்றப்பட்ட கலை. நாளையடைவில் தஞ்சாவூர் சரபோஜி மன்னனுடைய காலத்தில் சிவாஜிராவ் அரண்மனையில் ஆஸ்தான வித்வானாக புலவர்களாக கலைஞர்களாக விளங்கிய இந்த கலை நாளடைவில் கிராமம் கிராமமாக சென்று அக்காலத்திலேயே இராமாயணம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் புராண கலையை மக்களிடையே புகுத்தி மிகவும் மதிப்பும் மரியாதையும் வரவேற்பு பெற்ற நல்லதொரு கலை இந்த தோல்பாவை கூத்து கலையாகும். இக்கலையை அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு மழை வெயில் என்று பாராமல் ஊர் ஊராக சென்று கிராமங்களில் நிகழ்த்தி பல பாராட்டுகளை பெற்ற இந்த கலை இன்று நலிவுற்ற நிலையில் தள்ளப்பட்டு அழிந்து வரும் கலையில் இது ஒரு கலையாக விளங்குகின்றது. மேலும் நாகர்கோயில் வானொலி நிலையத்திலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். ஓரிரு சமயங்கள் இந்த நிகழ்ச்சியினை நமது நாகர்கோயில் வானொலி நிலையத்தில் நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம், எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். அதை கேட்ட அனைத்து நேயர்களும் எங்களுக்கு போன் மூலமாக பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வானொலி நிலையம் இன்று 90வது வருடத்தை எட்டுகின்றது. பல செய்திகளை கேட்டு இன்று மகிழ்ந்து கொண்டிருக்க அனைத்து நேயர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

பார்த்து நடும் போது இடுப்பு வலி தெரியாம இருக்க நடுகை பாட்டு, ஏரி தண்ணிய வயலுக்கு பாய்ச்சும் போது ஏச்ச பாட்டு, உச்சி வெயில்ல களைப்பு தெரியாம இருக்க அறுவடை பாட்டுன்னு மனுஷனோட உழைப்புக்கு கூடவே ஓடி வந்தது நம்ம இசைதான். அப்படிப்பட்ட மண்ணின் பாடல்களை இந்த மின்னணு பெட்டிக்குள்ள அடக்கி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்த பெருமை நாம வானொலிக்கு மட்டும்தாங்க உண்டு.

0: அடுத்ததாக வானொலி பற்றிய கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி சிரமடம் பத்மநாபன் அவர்கள்.
1: விவசாயத்துல இன்னைக்கு எப்படி மழை இருக்குமா கேப்போம். நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு, பாத்தி அடக்கலாம், நடப்படலாம், இதுதான் இருக்கு.

0: எல்லாமே ரேடியேஷன் கேட்டால் நம்ம அனுபவமும் தெரியும். மேகத்தை பார்ப்போம், விவசாயி வந்து மேகத்தை பார்ப்பான், கொஞ்சம் விஷயம் ரேடியேஷன் இன்னைக்கு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ரேடியோ நிறுத்தி வச்சுதான் எல்லாமே இருக்குது சார். ரேடியோவில் வந்து நியூஸ் கேட்குது, அது வந்து எனக்கு வந்து முக்கியமானது வந்து நான் விவசாயம் பார்க்கறது நான் டைம் பார்த்து நியூஸ் கேட்கு மணி 7 மணிக்கு ஆச்சு 8 ஆச்சு இதே கணக்கு பண்ணியே போவான். அதனால நிகழ்ச்சியில் வந்து சூப்பர் இருக்குது அந்த ரேடியேஷன் 90 எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் பல கோடி மக்களுக்கும் இன்னும் பல நூற்றாண்டு ஓடும் மக்கள் கட்டிட்டு ரேடியேஷன் வந்து வேலைஞ்சிட்டு கட்டிட்டே இருக்கிறான். இப்போ டிவினா டிவினா சேர்ந்து உடஞ்சிட்டு இருக்கிறான், எப்பவும் இல்லை பாக்கிட்டு போட்டுட்டு நான் வேலைஞ்சிட்டு இருக்கேன். நான் கடையில் டெய்லர் வேறேன், டெய்லர் கடையில் நான் போயாச்சுன்னா எப்பவும் வந்தாச்சுன்னு சொல்லுவோம். தவிர நான் போனதான் ரேடியோ படம் மற்ற ரேடியோ படத்துக்கு சங்கடப்படுவேன், நான் போய் எப்பவும் வச்சு தீரும் வந்து எல்லாம் நம்ம காட்டுக்குள்ளே இருக்குமே இருக்கும் உலகம் எதுவும் தெரியாது அப்படின்னு எல்லாருக்குமே நான் வந்தாச்சு ரேடியோ விளையாட்டு ஏழு மட்டும் வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. நினைவு இருக்கும் சார் முன்னாடி டிவி பார்க்கணும்னா பெரிய பெரிய வீட்டில் போய் பார்க்கும். ரேடியோன்னா இப்போ எல்லாரும் செல்போன்லேயே வந்தாச்சு, எந்த காட்டுலன்னா தட்டியிருந்தோம் கேட்டுகிட்டே இருக்கிறான். டிவி இருக்குது வேற, ரேடியோ இருக்கு வேற. ரேடியோ வந்து எல்லாரும் கையில நெய்யுது, எந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காஞ்சி ஜெயந்தி ஒரு பாட்டு உண்டு, தேசிய பாட்டு, அதை கரெக்டாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு ஆகி அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் இந்த ரேடியோ வச்சு நான் என்னுடைய அனுபவம் வந்து ரேடியோ தான் எனக்கு வழிகாட்டி. இந்த ரேடியோனால நான் நல்ல பேர் வாங்கிதான் நல்ல உலக அனுபவமே எனக்கு இருக்குது சார். எங்கள் ஊரில் இது நான் சொல்லலை, எங்கள் ஊர்காரன்னு சொல்லுவான், அவன்கிட்ட எந்த சந்தேகம் கூட அடிச்சு சொல்லுவான் அப்படின்னு அவன் நிறைய பேர் என்ன பாராட்டியிருக்கேன். அதுவே இந்த எப்பவும் எனக்கு கிடைச்ச உறவு சொல்லணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் இது எப்பவும் பேசுறதுக்கேன், இந்த எப்பவும் தான் எனக்கு வழிகாட்டி. நன்றி, வணக்கம் சார்.
1: ஜனங்கள்

0: நிறைவாக வானொலி பற்றிய தன் மனக்கருத்துக்களை பகிர்கிறார் விவசாயி நாகர்கோவில் லாலாஜி அவர்கள்.
1: அகில இந்திய வானொலி பணிகள் 90 ஆண்டுகளிலிருந்து நின்று சாதிப்பது நிற்கும் போது பெருமையாக உள்ளது. இது ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. இதற்காக இந்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். எனக்கு 14 இருக்கும்போது 1968 எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி வாங்கினார்கள். அப்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் அருகில் போய் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வோம்.
2: காலை முதலே பண்பலை நிகழ்ச்சி மூலம் பல்வேறு சுயான நிகழ்ச்சிகளை கேட்க முடிகிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தை நகர முடியாத அளவுக்கு எங்களை அதில் இன்வால்வ் பண்ண வைத்து விட்டீர்கள். குறிப்பாக குமரி பண்பலை மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். குழந்தைகள், சிறுவர், பெரியவர், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்வாகவும் பிரயோஜனமாக அமையக்கூடிய நிகழ்ச்சிகள் டெய்லி ஒளிபரப்பப்பட்டு வரும். இதை தொகுத்து வளரும் திறமையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரிய அழகாக பேட்டி கண்டு அவளுடைய அனுபவங்களையும் பகிரும் போது அது விவசாயிகளுக்கும் நாட்டுக்கும் நல்ல பிரயோஜனமா அமைந்துள்ளது. இதுக்கு ஒரு பாராட்டு. மேலும் அன்றாட லோக்கல் நிகழ்வுகள், செய்திகள் போன்ற பயனுள்ள பல்வேறு அறிவிப்புகள் டெய்லி வரும். அதற்காக டெய்லி காத்து கொண்டிருப்பேன். 100% நம்ப முடியும். அகில இந்திய வானொலிக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்து இந்த பணி இன்னமும் அநேக ஆண்டுகள் சிறக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

மாறாத கலை என்று எத்தனையோ கலைகளை குறிப்பிட்டாலும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு பயணிக்கும் ஒரே கலை வடிவமாக திகழ்வது நாட்டுப்புற பாடல்கள்தான். பகல் முழுதும் சுட்டரிக்கும் வெயிலில் ஏற்பூட்டி உழும் உழவனுக்கும் நாற்று நடும் பெண்ணுக்கும் கல்லுடைக்கும் தொழிலாளிக்கும் தங்களின் உடல் வலியை மறக்கடிக்க செய்தது இசைதான். மண்ணில் புதைந்து கிடந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு வான்வெளியில் சிறகுகளை கொடுத்தது வானொலி. அந்த இசையும் இந்த ஊடகமும் இருக்கும் வரை தமிழனின் தனித்துவமான வாழ்வியலும் பாரம்பரியமும் உலக அரங்கில் என்றும் அழியாமல் ஒளிரும்.

மாச்சோர் வரப்பில் சிதறி கிடந்த இசையை பெட்டிக்குள் சிறைபிடித்து பெருமகிழ்ச்சி தந்தது வானொலி. நாற்று நடும் பெண்ணின் நளினமான பாட்டு நாட்டு மக்கள் யாவருக்கும் நல்விருந்தானது அன்று. தொழில்நுட்ப காட்டில் தொலைந்து போனாலும் வானொலி திருப்புதலில் இன்னமும் வீசுகிறது கிராமத்து மண் வாசம். கேட்டது மண்ணின் மனமும் வானொலியின் இசையும். சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்பொழுது எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. பரதேவத்தே என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மணிரங்கு ஆதி தாளம்.

நேரம் 9:25:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஎஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ காந்தி மதியம் என்று தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: அரங்கிசையில் இதுவரை ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்லைப்பகுதியை ஒட்டி 15 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு கட்டுமானத்தையும் அனுமதிக்கக்கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். மனித வனவரங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து 1 சவரன் 116000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:02:25. இது எனக்கு பிடித்த பாடல் கேட்கக்கூடிய நேரம் நமது மதுரை வானொலியில். முதலாவதாக ஒரு நிகழ்ச்சியை கேட்டு தொடர்ந்து திரைப்பட பாடல்களை கேட்போம்.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

தென்றலே என்னை தொடு. இந்த படத்திற்காக கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

0: எஜமான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நமது மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்க்க

சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

மொழி படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சிந்து நதி போ. பாடிய குரல்கள் எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

சின்ன தாயி இந்த படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில்

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: செய்திகள்: உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: घटना स्वयं ही घट पड़े।
1: भारतीय सेना।
2: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டில்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் பூவே உனக்காக. பாடிய குரல் உன்னிகிருஷ்ணன். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

0: எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற படம் மௌன ராகம். இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் எனக்கு பிடித்த பாடலாக நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இன்னும் சற்று நேரத்தில் பகல் 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த

0: சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்த வகை செய்யும் திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஏழை மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தடையின்றி குறித்த காலத்திற்குள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை நவீனப்படுத்த இந்த திட்டம் உதவிடும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தாவிக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் அளித்த இளைஞரை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அவமானப்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவிக அரசின் நிர்வாக தோல்வியால் அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. பெர்த்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11 மணி.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். இது மதுர தென்றல் மதுரை வானொலியில் வலம் வரும் நேரம் 11:02.

கேட்டு ரசித்த பாடல் இடம்பெற்ற படம் மௌனம் சம்மதம். பாடிய குரல்கள் கேஜே ஏசுதாஸ், சித்ரா மற்றும் குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் திரையிசை கானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். மதுரை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

மாப்பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாடிய குரல்கள் மனோ, எஸ் ஜானகி மற்றும் குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசையில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில்.

மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் கேட்டு ரசித்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் கும்பகரை தங்கையா

நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுரத்தென்றலாக வலம் வருகிறது திரை இசை பாடல்கள்.

0: வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

सेना, भारतीय सेना।

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் எங்க முதலாளி. பாடிய குரல்கள் கேஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி குழுவினர். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசையில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மதுர தென்றலாக வலம் வருகிறது திரை இசை பாடல்கள்.

கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த இந்த பாடல் இடம்பெற்ற படம் மௌன கீதம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.

சின்னத்தாயி படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மதுர தென்றல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி. இது நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கக்கூடிய நேரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இனி நாம் கேட்க இருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை அனுராதா ஸ்ரீதர் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதியம் 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். முதலில் பக்ரீத் சிந்தனைகளும் குரானில் பெண்ணிய சிந்தனைகளும். உரை வழங்குபவர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் சையத்தலி ஃபாத்திமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து சமையல் பக்கம், அதனைத் தொடர்ந்து தெரியுமா உங்களுக்கு வழங்குபவர் உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை கேட்கலாம். மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுர தென்றல் வலம் வரும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3:00 நமது பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 குரல் அமுதம் 276 துவக்கம். 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிபரப்ப கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுர தென்றல் திரைகானமாக வலம் வர கேட்கலாம். 6:55 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்றிரவு 7:00 மதுர தென்றல், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, அதனைத் தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இதில் இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுர தென்றல் திரைகானமாக வலம் வர கேட்கலாம். இன்றிரவு 8:30 நலமாய் வாழ இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்திரர் அவர்கள். பகுதி 4. 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுர தென்றல். 9:30 நாடக மலர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். உள்ளம் கவர் கழுவன் நாடகம் எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு ஏபி எலிசபெத் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நாம் கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்னும் சற்று நேரத்தில் பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: இதுவரை அனுராதா ஸ்ரீதர் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டீர்கள்.
1: இன்னும் சற்று நேரத்தில் பகல் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன.

0: சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்கியிருந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர்.

0: கொண்ட சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேகசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான BJP தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 12:50, 10 நொடி. ஆகாஷ்வாணி நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM

0: சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இன்று தொடங்கி இம்மாதம் 31ஆம் தேதி வரை தெற்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்கள். முதலில் பி மாதுரி பாடியுள்ள பாடல், இயற்றியவர் ESS மூர்த்தி, இசை உபேந்திரகுமார்.

0: 29 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில்

0: மோட்டார் சுந்தரம் பிள்ளை. இந்த படத்திலிருந்து ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடலை கேட்டோம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

இன்றைய நிகழ்ச்சியில் பக்ரீத் சிந்தனைகள் மற்றும் குரானில் பெண்ணிய சிந்தனைகள் இது பற்றி பேச வருகிறார் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் சையதலி ஃபாத்திமா அவர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் தமிழ் இலக்கியம்தான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கமாக இருக்கும். இந்த வானொலி அப்படிங்கிறதுமே என்கிட்ட கேட்டால் வானொலிங்கிறது ஒரு அசரீரி அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா வானொலிங்கிறது நல்ல விஷயங்களையும் சரி, எங்கேயாவது நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா எடுத்து சொல்லுது. இந்த அசரீரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சரீரம் இல்லாத, அதாவது உடம்பு கிடையாது ஆனால் ஒளி மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா கேட்கும். அதனால் இந்த வானொலியை நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா இந்த அசரீரியாக தான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து பக்ரீத் கொண்டாடப்படுவதன் சிறப்பை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் அகில உலகங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரியது. இஸ்லாமியர்களுக்கு பொதுவாக 5 கடமைகள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத், 5வது ஹஜ்ஜு பயணம். இதில் இந்த ஹஜ்ஜு பயணத்தோடு தொடர்புடையதான் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரீத் பண்டிகை. ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி தமிழ் மாதங்கள் 12 இருக்கிறதோ அதே போல் ஆங்கிலத்துக்கும் 12 மாதங்கள் இருக்கிறது, அதே போல் இஸ்லாமியர்களுக்கும் 12 மாதங்கள் இருக்குது. அதில் வந்து இஸ்லாமியர்கள் வெகுவாக விமர்சிக்கப்படுகிற பண்டிகை வந்து 2. ஒன்று வந்து ரமலான் அல்லது ஈகை பெருநாள், இன்னொன்று பக்ரீத் சொல்லப்படுகிற இந்த பண்டிகை. இந்த 2 தான் அவங்களுக்கு முக்கியம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாட்டத்தை விட இந்த 2 நாளையும் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியோட நாட்காட்டியில் 12வது மாதமாக வரக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த துல்கஜ் மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த மாதம். இந்த மாதத்தில் 10ஆம் நாள், அதாவது 10வது நாள் வரக்கூடியதை தான் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஈத் அல் அல்கா அப்படின்னு சொல்லி இதுக்கு உறுதுல பேரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறுத்து பலியிடும் நாள் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். தியாக திருநாள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பண்டிகையை பெருநாள் அப்படின்னும் சொல்வது உண்டு. 5, அதாவது 5வது கடமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ் புனித பயணம் செல்பவர்கள் கண்டிப்பாக இறைவனுக்கு பலியிடும் இந்த முறையை செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஹஜ் பயணம் அவங்க மேற்கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் வந்து பெருநாள் அப்படின்னு இந்த 2 நாள் ஏற்கனவே நான் சொன்னேன், ஈகை திருநாள், தியாக திருநாள். இது வந்து உலக முஸ்லிம்கள் யாவரும் இறை தூதர் இப்ராஹிம் அவர்களை வந்து புனித வாழ்வை வந்து கட்டாயம் நினைவுபடுத்தும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நபி இப்ராஹிம் அவர்களின் தியாகங்களையும் நம்ம எண்ணி பார்க்கணும், நம்மை நாமே சீர்திருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக வரக்கூடிய நபி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆதம் அலை வசலாம் முதல் முகமது நபி அவர்கள் வரைக்கும். இந்த முகமது நபி தான் கடைசியாக வந்த இறை தூதர். அவர் வரைக்கும் மக்கள் வந்து எப்பமெல்லாம் அவங்களோட நிலைமை சீர்குலைத்து சின்ன பின்னமாக மாறுகிறதோ அப்போதெல்லாம் இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா மக்கள் குலத்திலிருந்தே ஒரு நேர்மையாளரை தேர்ந்தெடுத்து தனது நேர் வழியையும் அவங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை செய்து அவங்கள நல்வழிப்படுத்தி நபி தூதர் மூலமாக அவங்களுக்கு போதித்து இறைவன் வந்துள்ளான். இப்படி தோன்றிய நபிமார்களில் பலரும் ஏக காலத்தில் அல்லாது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் தோன்றினார்களாம். இவர்களுள் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மன்னன் நம்ரூது அப்படிங்கிற ஒரு மன்னன் இவருடைய சமகாலத்தில் இருந்தான். அவன் வந்து நபி இப்ராஹிம் இவர்களுக்கு இறைவன் தனதரும் தூதுவத்தை அளித்திருந்தார். நம்ரூதுவின் கொடுமையான ஆட்சியில் அவனுக்கு பயப்படாது ஏக இறை கொள்கைகளை முழங்கி நபி இப்ராஹிம் அவர்கள் அயல் நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அன்பின் மார்க்கத்தை மக்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா எடுத்துரைத்திருக்காரு. இறைவனே எல்லாம், அவனுக்கு ஈடு இணையாக எதுவும் இல்லை என்னும் இறைப்பற்றோடு வாழ்ந்த நபி தான் இந்த இப்ராஹிம் அவர்கள். இவர்களுக்கு 2 மனைவிமார்கள் இருந்த போதும் ஆனால் இவருக்கு குழந்தை கிடையாது. இந்த நிலையில்தான் இப்ராஹிம் அவர்கள் இறைவனிடத்தில் 2 கரம் ஏந்தி துவா செய்தார்கள். 1க்கு 2 தாரம் இருந்தும் ஏன் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தரலவில்லை? சரி, இல்லாவிட்டாலும் பாதகம் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். சரி, எனக்கு புள்ள கொடுக்காட்டாலும் பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஒரு

மற்ற தோழரையாவது எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் உருகி என்ன செய்கிறார்னா பிரார்த்தனை செய்தார். இப்ராஹிம் நபியுடைய இந்த இறைஞ்சிதலை ஏற்றுக்கொண்ட அல்லாஹு இப்ராஹிம் அவர்களின் இரண்டாவது மனைவி, அவங்க பேர் ஹாஜிரா, அவங்களுக்கு வந்து அந்த அம்மையாருக்கு இறையருளால் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு ஆண் மகவு பிறக்குது. அவருடைய பேர் நபி இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன் மகன் பிறந்ததை கொண்டாடுகிறார்கள். இப்ராஹிம் அவர்கள் இறைவன் மீது பற்றற்ற ஒரு மென்மேலும், அதாவது மென்மேலும் அவருக்கு இறைவன் மீது இருந்த அன்பு பெருகியிருக்கு. இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களை ஒவ்வொரு முறை சோதித்த போதும் இறை நிந்தனை செய்யாது எல்லா சோதனைகளையும் வென்றார்கள். இறுதியாக மாபெரும் சோதனை நபி இப்ராஹிம் அவர்களுக்கு வந்தது. பொதுவாக இந்த உலகத்தில் வந்து ஒருத்தரோட மன உறுதியை எளிமையாக உடைச்சிடலாம், இல்லைன்னா உடைப்பதே ரொம்ப கஷ்டம். எந்த ஆயுதங்களாலும் மன உறுதியை உடைக்க முடியாது. மன உறுதிங்கிறது எளிமையாக உடையக்கூடியது, என்ன ஆனாலும் உடைக்க முடியாதது. அப்படிப்பட்ட அப்படி மன உறுதி கொண்ட இப்ராஹிம் அந்த நபி அவர்களுக்கு ஒரு சோதனை வந்தது. ஓர் இரவு என்ன செய்கிறாரு அப்படின்னா இப்ராஹிம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். அதில் வந்து தம் மகனை தானே இறைவனுக்கு பலி கொடுப்பது போல அவர்கள் கனவு கண்டார்கள். அப்போ உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறைவழியில் அர்ப்பணித்தவர் தான் யார் அப்படின்னா இந்த இப்ராஹிம் நபி அவர்கள். அவர் தாம் கண்ட கனவை தம் மகனிடமே அறிவித்தார்கள். இஸ்மாயில் அவர்களும் தம் தந்தையிடத்தில் இறை கட்டளையை உடனே நிறைவேற்றும்படி பணித்தார். உடனே எனக்கு அந்த இறைவன் சொல்லிட்டாரு, உடனே அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றணும்னு தன் தந்தைக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆணையிடுகிறார். தன்னை பெற்ற பாசத்தினாலே எங்கே நம்மளுடைய தந்தை மனம் மாறி விடுவாரோ, ஒருவேளை மனம் மாறி தன்னை வந்து பலி கொடுக்காமல் விட்டு விடுவாரோ அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் என்ன செய்கிறாரு அப்படின்னா இஸ்மாயில் நபி அவர்கள் தந்தையோட கண்களை கட்டுறாரு. கட்டிட்டு அவரே கையில் கோடாரியை எடுத்து கொடுத்து தன்னை கொல்லுமாறு என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு கட்டளை இடுகிறார். அப்போ தந்தையும் துணிந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த நரபலியை கொடுக்க அவர் முன்வாராரு. அப்போ அந்த நரபலியை என்ன செய்கிறாரு அப்படின்னா இறைவன் தடுத்து நிப்பாட்டுறாரு. அப்போ தான் ஒரு அசரீரி கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா தடுத்து நீ வந்து உன் மகனை பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி கேட்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அசரீரிங்கிறது வந்து சத்தம் மட்டும் வரும், மற்றபடி அவங்களுக்கு உடம்போ உருவமோ எதுவும் கிடையாது, சரீரம் இல்லாமல் குரல் மட்டும் வெளிப்படுவது. அந்த அசரீரி கேட்டு அங்கே என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நரபலியானது தடுக்கப்படுகிறது. அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் தியாகத்தை மெச்சம் அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு ஆட்டை, இனிமேல் இந்த நரபலிக்கு பதிலாக ஆட்டை பலியிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி அதை நீங்கள் புசிக்கவும் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த குரல் என்ன செய்யுது அப்படின்னா அப்படியே மறையுது. அப்போது பல பிள்ளைகளை பெற்றவர்களே தம்முடைய ஒரு பிள்ளையை இழக்க இந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா முன்வர மாட்டாங்க, சஞ்சலப்படுவாங்க, தன் மகனை எப்படி பலியிடுவதென்று யோசிப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மகன், அந்த மகனையும் தவமிருந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இறைவன்கிட்ட அல்லாட்ட வேண்டி தான் அந்த பையனை அவர் என்ன செஞ்சுருக்காரு, தனக்கு வரமாக வாங்கியிருக்கார். அந்த ஒரே பையனை கூட இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய அந்த நபி அவர் பேர், அவரை கூட பலியிடுவதற்கு அவர் துணிஞ்சிட்டார். இப்புனித நாளை தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பக்ரீத் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் வந்து இன்னொரு கட்டளையும் இப்ராஹிமுக்கு இழிக்கிறாரு. நேராக மக்காவுக்கு போக சொல்கிறாரு. மக்கா வந்து அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பாலைவனமாக இருக்குது. அங்கே வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையையும் அங்கேயே இஸ்மாயிலையும் அங்கேயே விட்டு செல்கிறாரு. அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்கள விட்டு செல்கிறாங்க. அப்படி விட்டு செல்கிறப்போ குழந்தையாக இருந்த இஸ்மாயிலுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கிறது. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏழு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மர்வா வளம் வாராங்க. அப்படி வந்துட்டு தண்ணி இல்லை, குழந்தை அழுகுது, என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. அப்போ இஸ்மாயிலோட காலடியிலேருந்து தண்ணீர் என்ன செய்யுது அப்படின்னா பெருகுச்சு. அந்த தண்ணீர் ஊற்று கிணறு இன்னமுமே மக்காவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். ஜம்

ஜம் கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு இப்போவுமே மக்காவில் இருக்குது. அப்போ இந்த மெக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நகரத்தை உருவாக்கிய முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா, இப்ராஹிமுக்கும் இஸ்மாயில் நபி அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த உருவாக்கின பங்கு இருக்குது. அப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நினைவாக தான் இந்த பக்ரீத் பண்டிகை பலியிடும் முறையும் அந்த ஹஜ் பயணம் செய்யும் முறையும் இவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அதை உருவாக்கியிருக்காங்க. இப்புனித பெருநாளை தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தையும் மனதில் நிறுத்தி கொண்டு நாம் புத்தாடை அணிந்து அதில் நறுமணம் தடவி பள்ளி சென்று இறைவனை இதயம் கனிந்து தொழுது உற்ற நண்பர்களுடன் உறவாடி உற்றார் உறவினர்களுடன் உளப்பூரிப்போடு நல்வழி காட்டிய நபிமார்களின் வழியில் ஏழைகளை போற்றி இறை பணிந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழணும் அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பெருநாளானது நமக்கு எடுத்து உரைக்குது. இந்த குர்பானி கொடுக்க விரும்பும் நாள், குர்பானினா வேற ஒன்றும் இல்லை, அதாவது பலியிடுவதை தான் குர்பானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குர்பானி கொடுக்க விரும்பினால் அவர்கள் துல்கச் அப்படிங்கிற மாதத்தில் தான், 10வது நாளில் தான் இந்த பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. துல்கச் மாதத்தில் வரக்கூடிய 10ஆம் நாளில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பலியிடும் முறை செய்யப்படுகிறது. ஒருவேளை நம்ம வீட்டில் பலியிடுறோம், நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 10 நாட்களும் நாம் நகங்களையோ முடிகளையோ களையாது இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நகம் வெட்டுவதோ முடி வெட்டுவதோ இந்த 10 நாளில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நபி அவர்களோட கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம பலியிடுறோம் அப்படின்னா, ஒற்றை கண்ணுடைய ஒரு குருட்டு ஆட்டையோ அல்லது வியாதி உடைய ஒரு நொண்டி ஆட்டையோ அல்லது கிழட்டு பருவம் அடைந்த பிராணிகளையோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, குர்பானிக்கு ஏற்றவை அல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ எந்த குறைபாடுமே இல்லாத நல்ல செழுமையுடைய உயிரை தான் என்ன செய்யணும் அப்படின்னா, பலி கொடுக்கணுங்காங்க. ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த மாதிரி உயிரினங்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பலியிட்டிருக்காங்க. வசதி இருந்தும், ஒருவேளை நான் நல்ல வசதியில் இருக்கேன், ஆனால் எவர் குர்பானி கொடுக்கவில்லையோ, ஒருவேளை யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவங்க தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ வசதி படைத்தவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். அப்படி நீங்க குர்பானி கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னா, தொழுக பண்ற இடத்துக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கட்டளையாகவே சொல்கிறார். உண்ணுங்கள், உங்க உறவினர் ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள், சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற நாட்களில் செய்யும் நல்லறத்தை விட இந்த துல்கச் மாதத்தில் 10 நாட்களில் செய்யப்படும் நல்ல அறங்கள் சிறப்புக்குரியது ஆகும். அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் செய்கிற அறங்களை விடவும் இந்த 10 நாளில் செய்யப்படுகிற அறங்கள் ரொம்ப சிறப்புக்குரிய அறங்களாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு அல்லாஹ்விடம் அதிக நன்மை பெறக்கூடியதாகவும் இருக்கின்றன. அப்போ நமக்கு அல்லாஹ்கிட்ட இருந்து நிறைய நன்மை வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த 10 நாளும் நம்ம நல்ல அறங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நாட்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இச்சையான விஷயங்களையோ, இச்சை தூண்டக்கூடிய செயல்களையோ, தீவினைகளையோ, சண்டை சச்சரவு ஆகியவற்றில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. அரபா தினத்தன்று நோன்பு நோற்பது, அதே மாதிரி அரபா தினத்தன்று நோன்பு நோற்கும் போது முந்தைய அடுத்து 2 வருடங்களுக்கு நாம் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ பார்த்துக்கோங்க, அரபா தினத்தன்று நோன்பு என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம நோன்பு இருந்தால் இந்த போன 2 வருடமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் நாம் செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்ரீத் பண்டிகையானது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, இதை எந்த மாதிரியான கருத்துக்களையெல்லாம் நம்மகிட்ட வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக தியாகம். இதில் இப்ராஹிமோட தியாகம் இருக்குது, இஸ்மாயிலோட தியாகம் இருக்குது, ஹாஜிரா அம்மையார் அவங்களுடைய தியாகம் இருக்குது. இவங்க 3 பேருடைய தியாகத்தையும் மன உறுதியையும் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பண்டிகையானது நமக்கு சொல்லுது. கீழ்ப்படிதல், இறைவன் கட்டளைக்கு கீழ்ப்படிதல். எல்லா மதங்களுமே இறைவன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறத எல்லா மதங்களுமே சொல்லியிருக்கு. நீங்கள் எல்லா மதத்திலையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இறைவனுக்கு கீழ்ப்படிதல் கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய நாயன்மார்களில் திருநாளை போவார் நாயனார்ங்கிறவரெல்லாம் இறைவன் சொன்ன உடனே தீக்குள்ளே இறங்கிடுவார். இறைவன் சொன்ன உடனே அந்த கட்டளையை நிறைவேற்றுறது எல்லா மதத்திலும் சொல்லப்படும்.
செய்யப்பட்டிருக்கு.

அதே மாதிரி கீழ்ப்படிதல்ங்கிற குரான்லையும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, தானம் செய்தல். தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா நம்மளோட இஸ்லாத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது இருக்கக்கூடிய கடமை என்னது அப்படின்னா ஜக்காத்து அளிப்பது. ஜக்காத்து அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட லாபத்தில் 2.5% என்ன செய்யணும் அப்படின்னா ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும். அப்போ இந்த பண்டிகை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆட்டை நம்ம குர்பானி கொடுக்கும்போது அந்த ஆட்டை 3 பங்கு வச்சு நமக்கு ஒரு பங்கும் நம்ம உறவினர்களுக்கு ஒரு பங்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கையும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பண்டிகை தானம் செய்யும் முறையையும் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா சொல்லுது. அடுத்தது ஒற்றுமை. இந்த மெக்கா ஹஜ்ஜு பயணம், இந்த ஹஜ்ஜு பயணத்தில் ஜாதி மத பேதம் இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் அந்த இடத்தின் முன் சமம் அப்படிங்கிற ஒற்றுமையை என்ன செய்யுது அப்படின்னா இந்த பண்டிகை நமக்கு நிலை நாட்டுது. இந்த குர்பானி கொடுக்கறது வந்து 10ஆம் தேதி மட்டுமல்லாமல் அதற்கு பின்னால் வரக்கூடிய 3 தினத்தன்றும் என்ன செய்யலாம் அப்படின்னா குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி குர்பானி கொடுத்துட்டு தான் எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மக்காவிற்கு புனித யாத்திரையாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போகிறாங்க. அங்கே போய் ஹபதுல்லாவை வலம் வருதல், சபா மர்வா ஆகிய மலைகளுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடல், அராஃபாவில் தங்குதல், மினாவில் தங்குதல், அந்த நேரங்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபடல், கல்லெறிதல், ஆண்கள் வந்து மொட்டையடித்தல், அறுத்து பலியிடுதல் போன்ற நிகழ்வுகளை நடக்கும் கிரிகைகள் ஹஜ்ஜு புனித பயணத்தில் இந்த செயல்கள்லாம் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மெக்காவில் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் வந்து பெண்கள் இஸ்லாத்தில் வந்து பெண்களோட சிந்தனைகள் பெண்களோட கடமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து கட்டாயமாக தொழுகை 5 வேளை கட்டாயமாக பெண்கள் தொழ வேண்டும். அது வந்து அடிப்படை கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நோன்பு. நோன்பு வந்து கட்டாயமாக நோன்பு நோற்க வேண்டும். 30 நாளும் நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறதையும் பெண்களுக்கு ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஜக்காத்து செய்வது. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறதையும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த பெண்களோட கடமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கணவனுக்கு கட்டுப்படுதல். அதாவது கணவன் சொல்கிறதை கேட்டு என்ன செய்கிறது அப்படின்னா அவர்கள் சொல்வதை கேட்டு கட்டுப்பட்டு நடப்பது. கணவன் குடும்பம் கணவனுடைய குடும்பத்தாரை மதித்தல், கணவனுடைய சொத்தை பேணி பாதுகாப்பதும் பெண்களுடைய முக்கிய கடமையாக பார்க்கப்படுகிறது. பிறகு வீட்டின் மாண்பு, அதாவது அந்த வீட்டோட சிறப்பு யாரோட கையில் இருக்குது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்படின்னா பெண்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தை வளர்ப்பு, அதுலேயும் பெண்கள் சிறந்த முறையில் இஸ்லாம் நற்பண்புகளோடும் ஒழுக்கத்தோடும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த முறையில் குழந்தைகளை பெண்கள் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். நம்ம வீட்டிற்கு எது நன்மையோ அந்த நன்மையை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தீமையை என்ன செய்யணும் அப்படின்னா தடுக்க வேண்டும். அதுவும் பெண்களுடைய கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோர் பெற்றோர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பெற்றோரை பேணி காப்பதும் உடன்பிறப்புகளை பேணுவதும் பெண்களோட முக்கியமான கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம உடை அணிதல், நம்ம வந்து நாகரிகமான ஒழுக்கமான உடைகளை அணிய வேண்டும் பெண்கள். அது பெண்களுக்கு ஒரு கடமையாகவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து இப்போ இஸ்லாத்தில் பெண்களோட கடமையாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கிய கடமையாக 2 பேருக்கும் அன்பு செலுத்துதல். கணவனிடம் பெண்கள் எப்போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்போடும் பரிவோடும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கணவனோட ஆசைகளுக்கு இணங்கி போதல், அதாவது ஒரு புக்கில் கூட நான் படித்தேன், கணவனோடு இணங்கி கண்டிப்பாக போகவில்லை என்றால் வானவர்கள் அந்த இரவு முழுவதும் அந்த பெண்ணை பழித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் குரானில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து கணவனிடம் அன்பாகவும் பண்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள். தியாக திருநாளை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.

நேயர்கள், இதுவரை பக்ரீத் சிந்தனைகள் மற்றும் குரானில் பெண்ணிய சிந்தனைகள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியை முனைவர் சையதலி ஃபாத்திமா அவர்கள்.

தேவையான பொருட்கள்: நன்கு முற்றாத இளம் நொங்குகள் 8, ரோஸ் எசன்ஸ் 5-6 துளிகள், ரோஸ் மில்க் பவுடர் தேவையான அளவு, சர்க்கரை தேவையான அளவு. முதலில் 2 நொங்குகளை தோல் உரித்து சிறிது சிறிதாக வெட்டி கொள்ளவும். மற்ற நொங்குகளையும் அதேபோல் தோல் உரித்து மிக்சியில் அடித்து கொள்ளவும். தேவையான அளவு 200 மில்லி லிட்டர் பாலை காய்ச்சி

இந்த கோடை காலத்தில் பதநீருடன் நுங்கு கலந்து குடிப்பது பயனுள்ளது. மேலும் பதநீருடன் மாம்பழங்களை துண்டங்களாக நறுக்கி அதனுடன் கலந்து குடிப்பதும் உடலுக்கு குளிர்ச்சி தரும்.

0: இத்துடன் இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. அமைப்பில் உதவி லூயிசா, அமைப்பு உமாமீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண்ணல்ல அள்ளிப்பு.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினரின் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்கள், ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவற்றை எதிர்கொள்ள காவல்துறையினர் தயாராக இருக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், குடிமக்களை மையமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும், பெண்கள், ஏழை எளியோர், குழந்தைகளிடம் காவல்துறையினர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் பேரிடர்களை சமாளிப்பதிலும் காவல்துறையினரின் பங்கை அவர் எடுத்துரைத்தார். சிறந்த சேவை, ஒழுக்கம், தேசத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக வழங்கப்படும் மிக உயரிய கௌரவ விருதான குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ணம் விருதை பெறும் நாட்டு

0: 15வது மாநிலமாகவும் வடகிழக்கு பகுதியில் 3வது மாநிலமாகவும் சிக்கிம் திகழ்வது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் வெளிப்படைத்தன்மையுடன் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ அதிகாரிகளுடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதிப்பீட்டு முறையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்நடவடிக்கை என்றார். எந்தவொரு மாணவரின் சந்தேகமும் தீர்வு காணாமல் விடுபடக்கூடாது என்பதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்வுகள் தொடர்பான முரண்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட கல்வி அமைச்சர், இதுபோன்ற விவகாரங்கள் வரும் காலங்களில் சரி செய்யப்படும் என்றார். வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய திரை வழி மதிப்பீட்டு முறைகளை சிபிஎஸ்இ அறிமுகப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். 40 கோடி ஸ்கேன் செய்யப்பட்ட தேர்வு தாள்கள் திரை வழி மதிப்பீட்டு முறைக்கு முதல் முறையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இம்முறை நடைமுறைக்கு வந்துள்ளதன் மூலம் மாணாக்கர் தங்களது ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்களின் பிரதிகள் மற்றும் மதிப்பெண்களை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றார். நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். கரீப் பருவத்திற்கான தேசிய வேளாண் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலங்கள் எதிர்கொள்ளும் எத்தகைய இடர்பாடுகள் அல்லது பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் விரிவான கலந்தாலோசனை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் கடின உழைப்பு, மத்திய அரசின் திட்டங்கள், பிரதமரின் தொலைநோக்கு பார்வை, கொள்கைகள், நமது விஞ்ஞானிகள் உருவாக்கிய புதிய விதை இனங்கள், மாநிலங்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றின் விளைவாக விவசாய உற்பத்தியில் முந்தைய சாதனைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், அன்பு சமூக நல்லிணக்கத்தை இந்நாள் கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், சகோதரத்துவமும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் தழைத்தோங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். இத்தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்கா, நெல்லை, தூத்துக்குடி காயல்பட்டினம், ராமநாதபுரம், கோவை, திருப்பூர், வாணியம்பாடி, தர்மபுரி, ராணிப்பேட்டை, திருச்சி, உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தென்காசியில் நடைபெற்ற தொழுகை குறித்து எமது செய்தியாளர்.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை ஏராளமான பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக புத்தாடை அணிந்து வந்து பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் பக்ரீத் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென்காசி, புளியன்குடி, சங்கரன் கோவில், செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இந்தியா சீனா எல்லை பாதுகாப்பு நிலவரம் திருப்திகரமாக இருப்பதாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. எல்லை பாதுகாப்பு தொடர்பான 35வது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிலையில் கிழக்காசியாவிற்கான இணைச் செயலர் தலைமையிலான இந்திய பிரதிநிதி குழு இக்கூட்டத்தில் பங்கேற்றது. இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விவாதங்கள் பயனுள்ள வகையில் அமைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பொறுப்பேற்க உள்ளதாக அம்மாநில அரசின் சட்டம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹெச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா இல்லத்தில் இன்று காலை விருந்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு சித்தராமையா தனது ராஜினாமா கடிதத்தை இன்று பிற்பகல் ஆளுநர் மாளிகையில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். காங்கிரஸ் மேலிட உத்தரவிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை என்றார். முன்னதாக திரு சித்தராமையா இல்லத்தில் நடைபெற்ற விருந்தில் துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், மாநில அமைச்சர்கள் பங்கேற்றனர். மத்திய பல்கலைக்கழகங்களின் இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கான கியூட் நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதி மற்றும் அடுத்த மாதம் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முன்னதாக இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் பக்ரீத் பண்டிகை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால

0: மூலமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை நேற்று சந்தித்த முதலமைச்சர் தமிழக மீனவர் பிரச்சினை, மேகதாது அணை, தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக், வரும் 11ஆம் தேதி நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் புதுதில்லி வரும்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட காணொலி பதிவில் மாநிலம் முழுவதும் விரைவு தொழில் மண்டலம் அமைக்கப்படும் என்றும், அடுத்த தலைமுறையினருக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் இன்று தாவியக்காவில் இணைந்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 4 பேர் வெற்றி பெற்ற 3 வாரங்களுக்குள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்திருக்கும் சூழலில் திரு வெல்லமண்டி நடராஜன் தற்போது இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் அனைவரும் வெப்ப அலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ள நிலையில், திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் கமல் தற்காப்பு வழிமுறைகள் குறித்து எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
2: வணக்கம், நான் டாக்டர் கமல், ஆஸ்துமாலஜி மற்றும் முதியோர் நல மருத்துவர். பல உள் உறுப்புகள் வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் இழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தொடை பிடித்துக்கிட்டு போகிறது நல்லது. டைரக்டாக வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகாமல், அதாவது ஒரு 11 மணிலேருந்து 4, 4.5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்ப அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டைரக்ட் எக்ஸ்போஷரை வந்து குறைக்கிறது நல்லது. அது மாதிரி தண்ணி குடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 to 3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கணும். நமக்கு வரக்கூடியது ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை ஹீட் வேவின் பாதிப்புகளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிரிழப்புகளையோ இதனால் வரக்கூடிய அசௌகரியங்களையோ நம்மளால் தவிர்க்க முடியும்.
1: ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா நதியில் திறக்கப்பட்ட 1900 கன அடி தண்ணீர் இன்று மாலைக்குள் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு ஆரன்புதூர் பகுதியில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து 6 கிலோ போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டெக்கேரி யூசுகி இணை சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்துவும் ஆடவர் பிரிவில் லக்ஷ்யா சென்னும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இணையவழி குற்றங்களை எதிர்கொள்ள காவல்துறையினர் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறு மதிப்பீட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் டெல்லி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் புதிய தொழில் தொடங்க 21 நாட்களில் அனுமதி வழங்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 kHz இல் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55, 35 நொடிகள்.

0: joining prayers in many locations.
1: Sandipan Dasgupta, Akashvani News, Kolkata.
2: Cities across Madhya Pradesh are celebrating Eid ul-Azha today in a peaceful and joyful atmosphere. We have a report.
3: In Bhopal, thousands gathered at the historic Taj ul-Masjid for special prayers. The Imam prayed for unity, brotherhood and progress in the country. A heartwarming scene came from Indore. Following a 50-year-old tradition, a Hindu family welcomed the city Qazi with a garland of flowers. They then took him to the Eidgah in a decorated carriage. In Gwalior, people from other faiths also gathered outside mosques to greet the Muslim community. Meanwhile, the Madhya Pradesh Waqf Board has issued important guidelines for the animal sacrifice. People have been asked not to post photos or videos of the sacrifice on social media so that the communal harmony is preserved. Abhinav Goyal, Akashvani, Bhopal.
2: President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi greeted the people on the occasion. The fragile ceasefire between the United States and Iran has come under severe strain after both sides exchanged military strikes near the strategically important Strait of Hormuz. The U.S. military said it shot down 4 Iranian attack drones and struck a drone control station in Bandar Abbas. Iran's Islamic Revolutionary Guard Corps confirmed the strikes and said it retaliated by targeting an American military base as Kuwait, a U.S. ally said. Earlier it was responding to hostile missile and drone attacks. In badminton, India enjoyed an impressive day at the Singapore Open today with Lakshya Sen, PV Sindhu, the men's doubles pair of Chirag Shetty and Satvik Sairaj Ranki Reddy, and the mixed doubles duo of Dhruv Kapila and Tanisha Krasto all advancing to the quarterfinals. Sindhu defeated Japan's Riko Gunji in pre-quarterfinals of the women's singles round of 16. Lakshya sailed into the last 8 after Thailand's world number 2 Kunlavut Vidithsan retired hurt just moments into their round of 16 clash. And now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu urges police forces to be more citizen-centric and sensitive towards vulnerable sections. Education Minister Dharmendra Pradhan assures resolution of all grievances of students regarding discrepancies in CBSE Class 12 examination evaluation process. Karnataka Chief Minister Siddaramaiah announces resignation. Deputy Chief Minister D.K. Shivakumar set to take over. Fragile ceasefire between US and Iran under strain as both sides exchange fresh strikes near the strategically vital Strait of Hormuz. And in badminton, PV Sindhu and Lakshya Sen storm into singles quarterfinals of Singapore Open. With that, we end the midday news.
4: Akashwani, Madurai Vanuli Nilayam. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:15:15. இது மதுர தென்றல் வலம் வரும் நேரம்.
5: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
4: இனி நாம் கேட்டு ரசிப்போம் மதுர தென்றலில் திரை கானமாக.

0: அபூர்வ ராகங்கள் இந்த படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கலோற்சவ நிகழ்ச்சியில், மதுர தெண்டல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வீட்டில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது, வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் முரட்டுக்காளை. பாடியவர் எஸ் ஜானகி. நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரைகானமாக திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகள்

0: களில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். நேரம் 2:35 15 நொடிகள். மதுர தென்றல் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: கமலஹாசன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இடம்பெற்ற படம் மைக்கேல் மதன காமராஜன். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். மதுர தென்றல் திரை கானமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து.

அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் இணைந்திருக்கிறோம் நமது மதுரை வானொலியில் 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில்.

சூரிய வம்சம் படத்திற்காக மனோ சுஜாதா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். உங்களோடு நான் மீனாட்சி ராமச்சந்திரன். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை அஞ்சல் தொடரும்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 6 சென்டிமீட்டர், சிவலோகம் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் மாவட்டம் அவினாசி, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, சித்தாறு 1, நாலுமுக்கு, சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் சூரலக்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விமான நிலையம், தேனி மாவட்டம் பெரியகுளம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மாஞ்சோலை, கோமுகி அணை, அவலாஞ்சி, எமரால்டு, கன்னியாகுமரி மாவட்டம் களியால், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், பெருஞ்சாணி அணை, திருப்பரப்பு, திண்டுக்கல், அடையாமடை, கள்ளக்குறிச்சி, புத்தனணை, சிட்டம்பட்டி, பார்வோட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சாத்தியார், கலையநல்லூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், சிவகங்கை, வீரகவூர், மேல்பவானி,

0: பிளவக்கல் பெரியாறு அணை, தூத்துக்குடி தலைவாசல், தூத்துக்குடி ரயில்வே சந்திப்பு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கிழக்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 மற்றும் 7.6 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. வட தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை அடுத்துள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திண்டுக்கல், தேனி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.8 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27க்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276 அதிகாரம் கூட

0: மனதார துறவு மேற்கொள்ளாமல் துறவியர் போல் வேடமிட்டு ஏமாற்றி வாழ்பவரை விட இந்த உலகத்தில் கொடியவர்கள் வேறு யாரும் இல்லை. குறள் எண் 276, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மாலை நேர ஒளிபரப்பில் இனி நாம் கேட்கவிருப்பது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: प्रसारण यहीं पर समाप्त होता है, तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
2: उमंग, उमंग, उमंग, उमंग।
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆறு மணி, இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து கேட்கலாம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள், உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னையஞ்சலாக 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம், எழுதியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும் இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல்.

0: குடும்பத்திற்கு நலமாய் வாழ இயன்முறை மருத்துவம் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடக மலர், உள்ளம் கவர் கல்வன் நாடகம், எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன், அமைப்பு ஏ பி எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 11:10 எமது ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 6:11 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு நேயர்கள்லாம் ஆர்வமாக காத்துட்டே இருப்பீங்க. உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடலாக வந்துட்டே இருக்குது பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேயர்கள் இதுவரை கேட்டு இணைஞ்சிருந்தீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல்களில் என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம், உல்லாச பறவைகள் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கோரியுள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எவ்வித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில்

0: நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை மத்திய அரசு கடன் வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற்றது தமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் 10 லாக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமா எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தரா எனக்கு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு 5 லாக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்றதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிசினஸ் வந்து நல்லா சக்சஸா ஓடிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ரால இருந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
2: நான் வந்து 2020 8 லட்சம் முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோன்ல மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
0: நீலகிரி மாவட்டம் உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி இன்று நடைபெற்றது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இப்போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைகட்டுள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்க தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது. இதில் மிதிப்படகுகளில் தம்பதியர்களுக்கான போட்டி, பெண்கள் இரட்டையர், ஆண்கள் இரட்டையர், பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு ஓட்டிகளுக்கான துடுப்பு படகு போட்டி என 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பரிசுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் மற்றொரு வளிமண்டல சுழற்சி சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசலில் உள்ள ஸ்ரீ கைலாச நாயகி தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி

வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திருச்சி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாலை. மாலை தென்றல் இல்ல, மதுர தென்றல் நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இதமான தென்றலாய் மதுர தென்றல்ல முதலாக வரக்கூடிய பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை

0: ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நேரமாலை 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தியாக கேட்கலாம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30/5/2026 அன்று வைகாசி விசாகம் திருவிழா நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.

விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கூறுதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எவ்வித கட்டணமும் இன்றி வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்தில் இருந்தே www.tnvelaipu.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவாளர்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரம் 7 மணி ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் மீண்டும் இணையலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், மனோஸ் வர்ணலதா ஆகியோரின் குரலில். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நிறைவு பெற்றது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: விற்பனை குறித்த கண்காணிப்பும் திடீர் ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ISI தரமுத்திரை இல்லாத ஹெல்மெட் விற்பனை கடையில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் அணியும் ஹெல்மெட்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் ISI முத்திரை இல்லாத ஹெல்மெட்டுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து தரமற்ற ஹெல்மெட்டை விற்பனைக்காக வைத்திருந்த கடை உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. BIS சட்டம் 2016 பிரிவு 28 படி தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு சிறை தண்டனை அல்லது பொருட்களின் மதிப்புக்கு ஏற்ப அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் எந்தவொரு பொருளை வாங்கும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்யும் வகையில் BIS கேர் ஆப் செயலி மூலம் அதன் தரத்தை உறுதி செய்தும் தரக்குறியீடுகள் இருப்பதை பரிசோதனை செய்து வாங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கோவையில் உள்ள PhD தொழில்நுட்பக் கல்லூரியில் 2027 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சி வகுப்பினை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பேசிய கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளதாகவும், இதில் வீடுகளின் நிலைமை, குடியிருப்பு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணியில் ஈடுபட உள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஒரு தனிநபரும் விடுபடாமல் கணக்கீட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கோவை PRS மைதானத்தில் வட்டார போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பள்ளி பேருந்துகளின் இயக்கத்திறன் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது தீயணைப்புத் துறையின் மூலம் ஓட்டுநர்களுக்கு தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆய்வில் பள்ளி பேருந்துகளில் உள்ள அவசரகால வழி, தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி, பேருந்து இருக்கைகள், கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வில் கலந்து கொண்ட அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் கண் சிகிச்சை மற்றும் உடற்பரிசோதனை வட்டார போக்குவரத்து துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டது. ஆனமலை புலிகள் காப்பகம் சுற்றுப்பகுதியில் GPS கருவி மூலம் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் ஏப்ரல் 25 தேதி முதல் நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு திட்டம் 2022 ஆண்டு துவங்கப்பட்டது. இதன்படி நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை அறிவது, அதன் வாழிடங்களை பாதுகாப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு ஆண்டுக்கான கணக்கெடுப்பு பணிகளை தமிழக கேரள வனத்துறையினர் இணைந்து ஏப்ரல் மாதம் 27 தேதி முதல் 4 நாட்கள் நடத்தினர். இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வரையாடுகளின் எச்சம், கால்தடம் மற்றும் நேரில் பார்ப்பதை GPS கருவி மூலம் வனத்துறையினர் பதிவு செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றத்திற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் வெள்ளியங்கிரி மலையேற்றம் மே 13 தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மே 22 தேதியன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் அதன் முன்னேற்றம் குறித்து அரசு துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் சங்கீத் பல்வந்த் வாகே, ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சிவநாத், உதவி திட்ட அலுவலர் அப்துல் வஹாப் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊரக மக்களின் நலன் கருதியும் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திடவும், நகர்ப்புறங்களுக்கு இணையாக அனைத்து வசதிகளை கிராமங்களில் மேம்படுத்திடவும் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், நபார்டு திட்டம், குழந்தை நேய பள்ளிகள் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டம், 15வது நிதிக்குழு மானியம், தூய்மை பாரத இயக்கத்திட்டம், பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எம் ஹரிஹரன் அவர்கள்.
1: இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் ISI முத்திரையில்லாத தரமற்ற பொருட்கள்

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெங்களூரு மக்கள் மாளிகைக்கு சென்று தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இந்நிலையில் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் நாளை பதவியேற்க உள்ளதாக கர்நாடக மாநில அமைச்சர் திரு எச் கே பாட்டீல் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி திரு சித்தராமையா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். கர்நாடகாவில் 8 ஆண்டுகள் முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை முதல் கேரளம், கர்நாடகா, கோவா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். நாளை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். தேவாங்கரையில் உள்ள தனியார் பொறியியல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் கோவா மாநில நிறுவன நாள் விழாவிலும் சிஎஸ்ஐஆரின் கடல்சார் தேசிய கல்வி நிறுவன நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவிருக்கிறார். ஸ்லோவேனியா பிரதமராக ஜேம்ஸ் ஜான்சா பதவியேற்றதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஸ்லோவேனியா பிரதமருடன் இணைந்து செயல்பட ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த ஒருங்கிணைந்து செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 340 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் சட்டவிரோத ஊடுருவலை முற்றிலுமாக தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு 600 ஹெக்டேர் நிலத்தை வழங்கியிருப்பதாகவும் அதற்காக தமது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதாக அமித்ஷா கூறினார். வீர சவர்காரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட அவர், நாட்டிற்காக அவர் அளித்த பங்களிப்பும் தன்னிகரற்ற தியாகமும் என்றும் நினைவு கூறத்தக்கவை என்று குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் கடின உழைப்பால் நாட்டில் உணவு தானிய பற்றாக்குறை இல்லை என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கரீஃப் பருவம் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், உணவு தானிய உற்பத்தி நடப்பாண்டு 37,60,00,000 டன்னாக அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்தார். மத்திய அரசு விவசாயத்திற்கும் விவசாயிகளின் நலனுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே மிக அதிகமான அரிசி உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் நிலையான விவசாயம், அதிக உற்பத்தி, பருவநிலைக்கேற்ற சாகுபடி, கட்டமைப்பு மேம்பாடு, விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டுவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. தெலங்கானா மாநிலம் காசிபெட் அருகே உள்ள ரயில் உற்பத்தி தொழிற்சாலை மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 200 இன்டர்சிட்டி ரயில்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். காசிபெட் ரயில் தொழிற்சாலையை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த அவர், 2 முக்கிய நகரங்களுக்கு இடையே 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் பயணிக்கும் இந்த ரயில்கள் பல இடங்களில் நின்று செல்வதால் அதிக மக்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். இன்டர்சிட்டி ரயில்கள் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். புதிதாக

0: வரப்படும் இன்டர்சிட்டி ரயில்களில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்படும் என்றும், போதிய வெளிச்சம் மற்றும் காற்றோட்ட வசதியுடன் மிகுந்த பாதுகாப்பு அம்சங்களுடனும் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்கால எரிசக்தி தேவையை கருத்தில் கொண்டு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிலக்கரி எரிவாயு திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலக்கரி எரிவாயு திட்டம் பெரிதும் உதவிடும் என கூறினார். இந்த திட்டத்தை மத்திய அரசு 8,500 கோடி ரூபாய் செலவில் தொடங்கியுள்ளதாகவும், கூடுதலாக 37,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு உள்நாட்டு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். விவாதங்கள் மற்றும் ஒருமித்த கருத்து மூலம் ஜனநாயகம் வலுவடையும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 1924 முதல் 1930 வரை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதங்கள் தொடர்பான தொகுதிகளை வெளியிட்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனநாயக நிறுவனங்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தொகுதிகள் வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கடக்க முயன்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து அமெரிக்கா வானிலேயே முறியடித்தது. ஈரானின் ட்ரோன் ஏவுதளமான பந்தார் அப்பாஸ் துறைமுகம் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே வாஷிங்டனில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரின் முகாம்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கையில் பக்ரீத் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள மசூதி மற்றும் மைதானங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பங்களாதேஷில் தலைநகர் டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது சஹாபுதீன், பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஏராளமானோர் தேசிய ஈத்கா மைதானத்தில் தொழுகையில் ஈடுபட்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்போர்டில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மால்டோவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி இன்று ஹாங்காங்கில் தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் ஷஹனவாஸ் கான், அபய் சிங், ஆர்த்தி உள்ளிட்ட 48 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களை சொந்த நாட்டிற்கு அனுப்புவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நிலக்கரி எரிவாயு திட்டம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் பாதுகாப்பிற்கு பெரிதும் உதவிடும் என மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அமெரிக்கா இடையேயான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: வெவ்வேறு வகையான மண்புழுக்கள் இருந்தாலும் எல்லா மண்புழுக்களுமே விவசாயியின் நண்பன். ஏன்னா மண்புழுக்கள் என்னன்னாக்கா மேல்பரப்பில் சில மண்புழுக்கள் இருக்கும், சில மண்புழுக்கள் வந்து மண்ணில் ஆழத்தில் இருக்கும், 1 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய மண்புழுக்களும் இருக்குது. ஆனால் எல்லா மண்புழுக்களுமே என்ன செய்யும்னா மண்ணில் வந்து பக்கவாட்டிலையும் கீழே நெட்டுவாக்கிலையும் உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து மண் துளைகள் அதிகமாகும். மண் துளைகள் இருந்தால் தான் வந்து நம்ம விடக்கூடிய உரமாக இருந்தாலும் சரி, விடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த மண் துளை வழியாக உள்ளே இறங்கி தான் வேர் கிடைக்கும். தாவரங்களும் மரங்களும் வந்து வேர் மூலம்தான் இந்த சத்துக்களை உறிஞ்ச முடியும். அப்போ வந்து மண் துளைகள் அதிகமாக இருந்தால் தான் வந்து அந்த சத்துக்கள் வந்து உள்ளே இறங்க முடியும். மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி உள்ளே இறங்கணும்னா மண் துளைகள் அதிகமாக இருக்கணும். விவசாய நிலத்தில் போடக்கூடிய கழிவுப் பொருள்கள், நம்ம அறுவடை பண்ண பிறகு இருக்கக்கூடிய சோளத்தட்டை, கம்மந்தட்டை அல்லது பருத்தி மாறு எல்லாத்தையுமே வந்து மக்க வைக்கிறது வந்து மண்புழுக்கள். அப்போ அந்த மண்புழுக்கள் அதிகமாக மண்ணில் இருக்க இருக்க மண் வளம் வந்து அதிகமாகும். 2 உழவு மாடை வச்சு நம்ம உழுகக்கூடிய இடத்த வந்து 50,000 மண்புழுக்கள் இருந்தால் உழுது தள்ளிடும். மண்புழுக்கள் வந்து ஒரு கலப்பையை வச்சு உழுகிறதுக்கு ஈக்குவல். மேல் பரப்பில் இருக்கிற மண்புழு தான் கழிவை சாப்பிடும். உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய மண்புழுவை பார்த்தீங்கன்னா அது வந்து மண்ணை சாப்பிடும். மண்ணை சாப்பிட்டாலுமே அது வந்து மண்ணில் உள்ள சத்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம மண்புழு உரம் தயாரிக்கும் போது கழிவுகளை நம்ம கொடுக்கறனால மேல் பரப்பில் இருக்கக்கூடிய மண்புழுக்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மேல் பரப்பில் இருக்கிற மண்புழுக்கள்லேயே வந்து நம்ம சிவப்பு நிற மண்புழுக்கள், ஆப்பிரிக்க மண்புழுக்கள், ஆசிய மண்புழுக்கள், இந்த 3 மண்புழுக்களை வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறோம் விவசாயிகள் பயன்படுத்த. ஏன்னா இந்த 3 மண்புழுக்களுமே வந்து அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும். நமக்கு உரமும் வந்து 40-50 நாளில் உரம் கிடச்சிடும். மண்புழு உரம் தயாரிக்கிறது 4 வகையான முறை இருக்குது. நம்ம வந்து தொட்டி முறையில் தயாரிக்கலாம், குழி முறையில் தயாரிக்கலாம், அல்லது குவியல் முறையில் குவிச்சு வச்சு தயாரிக்கலாம். இன்னொரு முறையில் என்னென்னா சில்பாலின் பேக்னு ஒரு இது பிளாஸ்டிக் பேக் இருக்குது, அந்த பேக்லையும் தயாரிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக வந்து நிறைய பேர் தொட்டி முறையில் தான் தயாரிக்கிறாங்க. நிழலான இடத்துல வந்து நம்ம அந்த தொட்டியை போடணும். மண்புழுக்கு ஏற்ற சூழல் வந்து நிழலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த தொட்டியோட ஆழம் வந்து 3 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது. 3 அடி இருக்கலாம் ஆழம், 12 அடி 14 அடி வரைக்கும் நீளம் வைக்கலாம். அகலம் வந்து 4 அடி வச்சுக்கலாம். தொட்டியில் வந்து நம்ம கீழே வந்து கழிவு தண்ணி வெளியேறதுக்கு துளைகள், 4 துளைகள் வந்து சுற்றி போட்டுறணும். தண்ணி தேங்கிச்சுன்னா புழுக்களுக்கு ஆகாது. ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம தொட்டியில் பராமரிக்கணும். தொட்டியில் வந்து நம்ம கழிவுகளை போட்டு சாணத்தையும் கழிவுகளையும் கலந்து கலந்து உள்ளே போட்டு 10 நாள் கழித்து மண்புழுக்களை உள்ளே விட்டோம்னா உரமாக மாற்ற ஆரம்பிச்சிடும். 40-50 நாளில் உரம் கிடச்சிடும். தென்னை மரம் இலையை வச்சு கொட்டகை போடலாம், அல்லது வந்து பனை ஓலையை வச்சு கொட்டகை போடலாம். குளிர்ச்சி உண்டாகும். அஸ்பஸ்டாஸ் கொட்டகை போட்டால் வெப்பமாக இருக்கும். அதனால் அஸ்பஸ்டாஸ் கொட்டகை நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம தென்னை மர கீத்துல கொட்டகை போட்டோம்னாக்க 10 அடிக்கு 25 அடி நீளத்தில் கொட்டகை அமைக்கலாம். கொட்டகை அமைச்சோம்னா அதில் 2 தொட்டிகள் நம்ம வச்சுக்கலாம். மண்புழு உரம் தயாரிக்கும் போதே மண்புழுக்களும் அதிகமாக பெருகிறோம். அப்போ மண்புழுக்கள் நம்ம 2 கிலோ புழு ஒரு தொட்டியில் விட்டோம்னா அது வந்து 4.5 கிலோ 5 கிலோவாக பெருகிறோம் 60 நாளில். அப்போ அந்த மண்புழுக்களையும் நம்ம விற்கலாம். கிலோ 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மண்புழு உரம் வந்து கிலோ 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம சொந்த வயலுக்குன்னா நம்ம அறுவடை பண்ணி நம்ம அப்படியே மண்புழு உரம் கொண்டே தட்டிடலாம்.
0: இதுவரை மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து தெரிந்து கொள்வோம். விவசாயத்தில் அதிக அளவில் மகசூல் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயற்கை உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை விட அதிகமாக இடுவதால் மண்ணின் வளம் குறைந்து வரும் காலங்களில் மகசூல் குறைய வாய்ப்புண்டு. ஆரம்பத்தில் மகசூல் அதிகமாக இருப்பது போல தோற்றம் இருந்தாலும் நாளடைவில் நிச்சயமாக மகசூல் குறையும் வாய்ப்புண்டு. ஆனால் இயற்கை விவசாயம் செய்யும் போது தரமான நல்ல விளைபொருட்கள் கிடைப்பதோடு தொடர்ந்து மகசூல் சீராக கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். இப்படி இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள்.
1: பொருளை உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நஞ்சில்லா விவசாயம் முதல்ல நம்ம குடும்பம், நம்ம சார்ந்தவங்க, நம்ம தெருவுக்காரங்க, நம்ம வீட்டுக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க, இதையும் தாண்டி நம்ம மாவட்டம், நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியா, வெளிநாடு எல்லாத்துக்குமே நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து ஒரு இயற்கையா ஒரு தரமானதா இருந்தா தான் நம்மளை தேடி வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த பயிர் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பயிருக்கு எந்த நிலத்தில் அந்த பயிர் வரும்னு தேர்ந்தெடுத்துட்டு அந்த நிலத்தை வந்து முதல்ல வந்து வளப்படுத்தணும். இப்போ வளப்படுத்துறதுக்குண்டான வழியை நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலம் வளமாக இருக்கணும் அப்படின்னா ஆடு மாடு கிடைகள் போடலாம். அப்படி செய்ய முடியலை அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 5 லோடு மக்கிய மாட்டுச்சாணங்களை கடைசி உழவுக்கு முன்பாக சிதறி விட்டு கடைசி உழவு ஓட்டணும். அடுத்த 100 முறை பசுந்தாள்கள், அதாவது கொளிஞ்சி, தக்கைப்பூடு, சணப்பை, இது போக 21 வகையான எண்ணெய் வித்துக்கள், 5 பயிர் வகைகள், 5 தானியங்கள், 5 இந்த மாதிரி 21 பலதானியங்களை நம்ம சேகரித்து 21 கிலோ ஒரு ஏக்கருக்கு நம்ம விதைப்பு பண்ணிடணும். உழவு ஓட்டி விதைச்சி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா ஒரு 45வது நாளில் நமக்கு ஒரு நல்ல ஒரு 2-5 அடி உயரம் வரைக்கும், அதாவது 21 வகையும் முன்ன பின்ன வளரும். ஆனால் 21 வகையும் போட்டி போட்டு வளரும். ஏன்னா பல கூட்டமாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு சத்தையும் ஒவ்வொன்றும் போட்டி போட்டு எடுக்கும். அப்போ வந்து அந்த 45வது நாள் வந்து முந்தி பிந்தி பூ எடுக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தண்ணி கொடுத்துட்டு ரோட்டோவேட்டர் ஓட்டுற பருவத்தில் அப்படியே அதை ரோட்டோவேட்டர் அடித்து மண்ணில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பழுவடி உழவு ஓட்டி என்ன பயிர் பண்ணமோ பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த நிலத்தில் கெமிக்கலோ ஏதோ போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த கெமிக்கலை வந்து மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நஞ்சுகள் வந்து இந்த தடவை முத தடவை நீங்கள் பண்ணும்போது எப்படியாவது ஒரு 50% குறைஞ்சிரும். இப்படியே நீங்கள் ஒரு 3 டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பயிர் சுழற்சி முறைக்கு அப்புறம் மாறி மாறி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நிலம் வந்து 1.5 வருடத்தில் வளமான நிலமாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாட்டோட சாணம் கோமியம் அதை வச்சு நம்ம பஞ்சகவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்த கரைசல் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நிலம் வந்து நம்ம கொடுத்த மக்கு எல்லாமே உள்ள இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உரமா மாறுது. அப்ப அந்த நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படியா பெருகணும் அப்படின்னா இந்த கரைசல்கள் போட்டு நம்ம வாய்க்கால் மூலமா தண்ணி பாய்ச்சினாலும் சரி, தொட்டி நீர் வழியை தண்ணி பாய்ச்சினாலும் மாதம் ஒரு முறை கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த நிலம் வந்து வளம் குன்றாம நிலமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பயிர் தேர்வு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒன்று நாத்தா நடுறோமா இல்ல விதையா போடுறோமானு தேர்வு பண்ணிட்டு அந்த விதையை வந்து தேர்வு பண்ணணும். தரமான கம்பெனியில வாங்கணும் இல்ல நல்ல ஒரிஜினல் நாட்டு
2: செடிகள் நம்ம வாய் திறந்து கேட்டுறோம், செடிகளால் கேட்க தெரியாது. அப்ப நம்ம விதை தேர்வை கரெக்டா பண்ணி விதை நிறுத்தி பண்ணி நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா செடி ஆரோக்கியமா வரும். அப்ப ஆரோக்கியமா ஒரு செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியை தாக்குறதுக்கு எந்த பூச்சிகளும் வந்தாலும் செடி வந்து சோட போகாது, தாங்கக்கூடிய தன்மைக்கு மாறிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும், சரியான விதையை தேர்ந்தெடுக்கணும், அதை விதை நிறுத்தி பண்ணணும். அந்த விதை நிறுத்தி பண்ணி முடிச்சுட்டு பஞ்சாங்கப்படி நாட்கள் தேர்வு செஞ்சு அந்த நாள்களை நடவு பண்ணணும். முக்கியமா கீழ் நோக்குனால், மேல் நோக்குனால், சம நோக்குனால் எல்லாம் இருக்குது. அது தெரிந்து எந்த பயிர் பண்றோமோ அந்த பஞ்சாங்க சாஸ்திரப்படி பண்ணோம் அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு நோய் தாக்குதல் வந்து குறையும். நம்ம அப்படி

வாரம் ஒரு முறை வந்து அந்த பயிர்களுக்கு வந்து நோய் தாக்காம இருக்கிறதுக்கு பூச்சி விரட்டி, இந்த பூச்சி விரட்டியை நம்ம கொடுக்கணும். அப்புறம் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு என்னன்னா வளர்ச்சி ஊக்கி கொடுக்கணும். வளர்ச்சி ஊக்கி கொடுக்கும்போது என்ன ஆகும், முதல்ல வந்து பூச்சி விரட்டியை கொடுத்தாத்தான், நம்ம உதாரணத்துக்கு இப்ப கத்திரிக்காவே எடுத்துக்கிடுவோம். கத்திரிக்காய் எடுக்கும்போது கத்திரிக்காய் வந்து தரமான விதைகளா வாங்குறோம், இதே மாதிரி விதை நிறுத்தி பண்றோம், நாற்று 25 நாள் ஆயிடுச்சு, நல்ல நாளா தேர்ந்தெடுக்கிறோம், அன்னைக்கு நடவு போடுறோம், வந்துருச்சு, கத்திரிக்காய் வந்து வளர்ந்துருச்சு, 25 நாள் எடுத்து நடவு பண்ணியாச்சு. இடைவெளி முக்கியம். அடுத்து வந்து ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடைவெளி நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா காற்றோட்டங்கள் வேணும், முதல்ல பயிர்களுக்கு காற்றோட்டம், இந்த செடி போய் இன்னொரு செடியில் மோதாத அளவுக்கு இடைவெளி இருக்கணும். காற்றோட்டம் இருந்தால் தான் சூரியன்லேருந்து நிறைய சத்தம் எடுக்கும், அது காற்றுலேருந்து எடுக்கும், இந்த மண்ணிலேருந்து எடுக்கும். நம்ம என்னதான் உரம் கொடுத்தாலும் சுற்றுச்சூழல்லேருந்து அதுக்கு காற்று ஆகாயம் இந்த சத்து வந்து நிறைய எடுத்துக்கணும். அப்போ இடைவெளி கொடுத்தீங்கன்னா தான் எல்லா செடிகளும் ஒன்று போல காய்ப்பு வரும். இல்லை, இந்த இடைவெளி இருக்கும்போது முதல் வந்து செடிகளுக்கு காற்றோட்டம் கிடைக்கும், அப்புறம் வந்து நம்ம பறிப்பு காய்களை பறிக்க எடுக்கும்போது நமக்கும் ஒரு இடைவெளி கிடையாது, நம்ம கொண்டு போற ஒரு வாளியோ ஒரு கூடையோ கரெக்டா பறிச்சு வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும். அந்த காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 to 15,000 நாற்றுகள் வந்து ஒரு ஏக்கர்ல நடவு பண்ணுவாங்க, அது தவறு. இப்ப என்ன நாங்க பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா ஒரு ஏக்கர்ல ஒரு 6,000 நாத்த நடவு பண்றோம். அப்ப அந்த ஒரு 75% குறையாத நடுறோம் நாத்து. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 3 அடி அல்லது 4 அடி இடைவெளி வரிசைக்கு வரிசை, செடிக்கு செடி வந்து பாத்தீங்கன்னா 2 அடி நீங்க வச்சு நடவு பண்ணீங்க அப்படின்னா இந்த இடைவெளி வந்து ஆரம்ப காலங்களில் ஊடல களை வரும் இல்லைன்னு சொல்லல, அந்த களை வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஆரம்பத்தில் பலதானியங்கள் விதைக்கும் போது களைகள் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ இந்த இடைவெளியை தேர்வு செஞ்சு கரெக்டாக இது பண்ணி 12 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ள முதல் களை எடுக்க வேண்டும். முதல் களை எடுத்து முடித்தவுடன் அந்த 15 நாளைக்குள்ள இந்த களைகளில் இருக்கிற பூச்சி எல்லாமே செடிக்கு வந்துடும், களை காலி ஆயிரும், அந்த பூச்சிக்கு சாப்பிட்றதுக்கு செடி தான் உணவாயிரும். அப்போ என்ன பண்ணோம்னா களை வெட்டி அடுத்த நாள் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு பூச்சி விரட்டி. நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து எதையுமே நம்ம சாகடிக்க மாட்டோம், நம்ம விரட்டப்படுறோம், பூச்சிகளை விரட்டி விடுறோம், இதுதான் அதோட வேலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பயிர் பண்ணுறதுக்கு நாற்று நடவு பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சுக்கலாம், 7வது நாள் நமக்கு ரெடி ஆயிரும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தோட்டத்திலே வேப்ப மரம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து விழுகிற வேப்பங்கொட்டை, இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தான் இதோட பேர். இந்த வேப்பங்கொட்டை எடுத்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நம்ம ஒரு மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 லிட்டர் கோமியம் இந்த வேப்பங்கொட்டையை வந்து 1 கிலோ எடுத்து நல்லா இடிச்சு உள்ள போட்டு மேல ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிருங்க, டெய்லி ஒரு களக்களை கொடுங்க. 7வது நாள் வந்து வேப்பங்கொட்டை கரைசல் ரெடி. அப்ப நம்ம நடவு பண்ணும் போது இதே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 12வது நாள் நம்ம களை வெட்டுறோம். களை வெட்டி முடிஞ்ச உடனே பூச்சிகள் வரும், அதாவது சாறு புரிஞ்ச பூச்சி, வெள்ளை கொசு பச்சை கொசு இருக்கும் பாத்தீங்கன்னா, இலையை தட்டுனீங்க அப்படின்னா அப்படியே பறக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கரைசலை ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து அங்கிருந்து கிளம்பிடும். இது எப்படி கிளம்பும்னு நீங்க கேள்வி கேட்கலாம், அதுக்கு நான் விளக்க சொல்றேன். இப்ப கத்திரிக்காய் சாப்பிட்ற பூச்சி தான் கத்திரிக்காய் சாப்பிடும், அந்த இலை வந்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்கும்போது இலையோட மேல் பக்கமும் கீழ்பக்கமும் போற மாதிரி நல்லா குளூரை கொடுக்கணும். நீங்க உதாரணத்துக்கு 8 டேங்கு ஒரு ஏக்கருக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து 10 டேங்கு அடிக்கணும். மாலை வேளை மிகவும் அருமையான நேரம், மாலை ஒரு 4:30 மணிக்கு மேலே வெயில் இல்லாத நேரம் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 4:30 to 7:30 வரைக்கும் நம்ம அடிக்கலாம். இது ஏன் அடிக்கும் அப்படின்னா காலை வேளையில் நம்ம அடித்தோம் அப்படின்னா அடித்த கொஞ்ச நேரத்தில் சூரிய வெளியில் ஆவியாவி பாதி 50% மேலே வெளியில் போயிடும். மாலை வேளையில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல வரல அப்படிம்பாங்க. நம்ம தான் வளர்க்குறங்க, நம்ம தான் ஓனர், எல்லாமே நம்ம தான். இப்போ நம்ம தான் செய்யணும். இப்போ அந்த மாலை வேலை கொடுக்கும்போது என்ன அப்படின்னா இரவு முழுவதும் அந்த செடி வந்து சுவாசம் பண்ணும். அப்போ இது அதில் இது பண்ணும்போது ஃபுல்லாக அந்த நம்ம என்ன கொடுக்குறோம் அதை அப்படியே வச்சுக்கணும். அடுத்த செடிக்கு போகும், சாப்பிட்டு போகும், இது அப்படியே இருக்கும். அப்போ இது ஏதோ வேறு ஏதோ ரகம் போலன்ட்டு பூச்சி வந்து இங்கேருந்து ஆளை விட்டா சரின்னு போயிடும். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 12வது நாள் ஒரு அடிக்கிறோம், ஒரு சில பூச்சி சாப்பிட்டு பழகும், அடுத்த 5வது நாள் மீண்டும் ஒரு முறை இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ 2 தடவை கொடுத்தாச்சு, அப்போ இன்னும் இது வளர்ச்சிக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ என்ன கொடுக்கணும் அப்படின்னா பஞ்சகவியம். பஞ்சகவியம் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது 5 வகை, இதுதான் மாட்டிலேருந்து கிடைக்கிற சாணம் கோமியம் பால் தயிர்
நெய், இந்த ஐந்து இதை கொண்டு செஞ்சுக்கலாம். இதோட அதிகப்படியாக

0: என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளநீர் போட்டுக்கிடுவாங்க, சக்கரை போட்டுக்கிடுவாங்க, வாழைப்பழம் போட்டுக்கிடுவாங்க. இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னா ஒரு 21 நாள் ஆகும் இது ரெடியாக. 21 லிருந்து 28 நாள் ஆகும். 28 நாள் நம்ம அதை செஞ்சு வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 10 லிட்டருக்கு 300 மில்லி ஊற்றி ஸ்ப்ரே கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து வளர்ச்சி ஆகும், சத்து கிடைக்கும், செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அப்போ வந்து இந்த பஞ்சகாவியமும் நம்ம 1 மாதம் மாதிரி செஞ்சு வச்சிடணும். பூச்சி வரட்டியும் செஞ்சு வச்சிடணும். பூச்சி வரட்டியோட அளவு வந்து 10 லிட்டருக்கு 500 மில்லி ஸ்ப்ரே கொடுக்கணும். ஒன்று பூச்சி வரட்டி, முதல்ல பூச்சி வரும், பூச்சியை விரட்டி விட்டணும். அப்போ செடிக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கும்போது என்னாகும், செடி நல்ல சாப்பாடு எடுத்துக்கணும், ஆரோக்கியமாக வரும். அப்புறம் மூணாவது என்ன கொடுக்கணும்னா இது மேலே கூட நம்ம இலைவெளி கொடுத்துருக்குறோம். திரும்ப நம்ம மூணாவது என்ன கொடுக்கணும்னா தரைவெளி நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம பலதானியங்களை வச்சு தரையில் சத்து இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு 200 லிட்டர் குள்ள கொண்ட ஒரு பேரல், இந்த பேரல் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 கிலோ சாணம், 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சக்கரை, 2 கிலோ பயிர் மாவு, நாட்டு சக்கரை, பயிர் மாவு, கோமியம் எல்லாமே கரைச்சி, சாணம் எல்லாமே கரைச்சி அந்த பேரல 150 லிட்டர் தண்ணி ஊத்தி இதெல்லாம் உள்ள போட்டு நம்ம தோட்டம் எந்த தோட்டத்துல கொண்டு போய் இந்த இதை கொடுக்க போறோமோ, நமக்கு நிறைய தோட்டத்தில் இடம் இருக்கலாம், இந்த காய்கறி பயிர் எங்கே பண்ணிருக்கோமோ அந்த நிலத்துல இருந்து 1/2 கிலோ அளவுக்கு, அதாவது 2 கைப்பிடி மண்ணுன்னு சொல்லுவோம், அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பேரல உள்ள போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 6 அடி உயரம்ல இல்ல 5 அடி உரம்ல ஒரு குச்சி அதை கலக்கிறதுக்கு, ஒன்று வேப்பங்குச்சி அல்லது மூங்கில் குச்சி வச்சுக்கிடணும். வலது புறமாக, அதாவது கடிகாரம் எப்படி சுற்றுமோ அந்த மாதிரி வலது புறமாக 50 சுற்று சுற்ற வேண்டும். காலை 50 சுற்று, மாலை 50 சுற்று, அடுத்த நாள் காலை 50 சுற்று, அடுத்த நாள் மாலை 50 சுற்று. சுற்றி முடித்தவுடன் அந்த கம்பை எடுத்து தொட்டியில் தண்ணியில் கழுவி ஓரமாக வச்சிடணும். இந்த பேரலை வந்து நல்ல துணி போட்டு வெயில் படாமல் கட்டி வச்சிடணும். 2வது நாளே நொதிப்பு வந்துடும். எதுக்காக நம்ம நிலத்தோட மண்ணு போடுறோம் அப்படின்னா நிலத்தில் இருக்கிற மண்ணில் தான் நுண்ணுயிர் இருக்குது, மாட்டோட சாணத்தில் நுண்ணுயிர் இருக்குது, கோமியத்தில் இருக்குது, இதெல்லாமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு 1/2 கிலோ மண் வந்து உள்ளே போய் போடுறோம் அப்படின்னா இதில் ஒர் 10,000 நுண்ணுயிர் இருக்குது அப்படின்னா இந்த 48 மணி நேரத்தில் நமக்கு கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை வந்து இந்த 200 லிட்டர் பேரலில் கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம இது எங்கேயாவது இதுக்காக விலை கொடுக்குறோமா? ஒரு பேரலில் தயாரிக்கிறதுக்கு 2 கிலோ சக்கரை விலைக்கு வாங்குகிறோம், 2 கிலோ சக்கரை 120 ரூபா, 2 கிலோ மாவு 140 ரூபா, 260 ரூபாயில் 1 ஏக்கருக்கு உண்டான ஜீவாமத கரைசல் நமக்கு ரெடி. இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா 2 நாள் கலக்கி விட்டு 3வது நாள் ரெடி ஆயிரும், 1-5 நாளுக்குள்ள பயன்படுத்திடணும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் பிளாக் ஆயிரும், சத்துக்கள் குறைஞ்சிட்டே போயிரும். சொட்டு நீரில் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படியே வடிகட்டி சொட்டு நீரில் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் நேரத்துக்கு வாய்க்கால் பாசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 200 லிட்டர் பேரலை வந்து கீழே அடியிலிருந்து 1/2 அடி உயரத்தில் 1 இன்ச் கேட்வால் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாய்க்காலில் தண்ணி போகும்போது கொஞ்சம் திறந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு பாயும்னு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அப்படியே கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம 15வது நாள் 12வது நாள் பூச்சி வரட்டி அடிச்சிருக்கிறோம், திரும்ப 5 நாள் கழிச்சு 17வது நாள் வளர்ச்சி கடிச்சிருக்கிறோம், ஒரு 22வது நாள் இதை தரைவெளி கொடுத்துட்றோம். இப்போ தரைவெளியாக கொடுக்கும்போது இந்த சத்து உள்ளே போயிடுது. 1 பூச்சி வரட்டி, 1 பஞ்சகாவியம், 3வது ஜீவாமத கரைசல் கொடுத்தாச்சு. இப்போ பயிர் 22 நாள் ஆச்சு. அப்புறம் இன்னொரு 1 வாரம் கழிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 களை வெட்டுவோம். 100 களை வெட்டிட்டு நமக்கு திரும்ப அதுக்கு கொஞ்சம் உரம் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ணியிருக்கணும், நமக்கு நான் மாட்டுத்துழுவு, மாட்டு சாணம் 1 லோடு, அதில் வந்து நீங்கள் நினைலாம் நம்ம தோட்டத்தில் வேப்பமரம் இருந்துச்சுன்னா அது கீழே ஒரு தார்பாயை விரித்து அதில் வந்து இதை கட்டி இல்லாமல் பேப்பர் செத்தை பிளாஸ்டிக் இல்லாமல் ஒதுக்கி வச்சுக்கிட்டு 1 டிராக்டர் லோடு மாட்டு சாணம், மக்கிய மாட்டு சாணம், 50 கிலோ வந்து சாம்பல், 10 கிலோ வந்து வேப்ப புண்ணாக்கு, 10 கிலோ கடலை புண்ணாக்கு, 10 கிலோ முத்து புண்ணாக்கு, இதெல்லாம் சேர்ந்து 4 பங்காக பிரிக்கணும். எல்லாத்தையுமே ஆமணக்கு புண்ணாக்கு 4 பங்காக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 பங்கு, அதாவது 1 லோடு குப்பையே 4 பங்காக பிரிச்சுக்கோங்க, ஒவ்வொரு புண்ணாக்கும் 4 பங்காக பிரிச்சுக்கோங்க. அப்போ 4 பங்காக பிரிக்கும்போது 1 பங்கை கீழே விரித்து விட்டு இந்த புண்ணாக்கு கலவையை 1 வரிசை, அப்புறம் சாம்பல், அப்புறம் பழையபடி மாட்டு சாணம், புண்ணாக்கு, சாம்பல், இப்படி 4 தடவை போட்டுட்டு நீங்கள் திரும்ப 100 தார்பாயை வச்சு மேலே மூடி 4 மூலையிலும் கல் வச்சிடணும். 7 நாள் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. 7 நாள் முடிஞ்ச உடனே மம்பட்டி வச்சு நல்லா கிளறி முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போட்டு திரும்ப இதே மாதிரி மூடி வச்சுருங்க. 15 நாள் கழித்து அது ரெடி ஆயிரும். இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1 டன் நம்ம குப்பை வந்து எப்படி 1 டன் இருக்கும், 1 டிராக்டர் வந்து இந்த 1 டன் குப்பையுமே நம்ம புண்ணாக்கு சாம்பல் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக நம்ம கிடச்சிரும். இது வந்து இந்த பயிர் முடிகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 1 ஏக்கருக்கு 3 தடவை போடுறதுக்கு இது போதும்.
1: இதுவரை இயற்கை விவசாயம் குறித்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் முன்னோடி விவசாயி ஜி மணி அவர்கள். தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடல்.

0: அடுத்து வருவது வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் இயற்கை வழி விதை நேர்த்தி நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ரசாயன இடுபொருட்களை தவிர்த்து மட்கிய வேளாண் கழிவுகள், தொழு உரம், பசுந்தாள் உரம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவரப் பொருட்கள், இயற்கை உயிரிகளை கொண்டு பயிர் மேலாண்மை செய்வதே அங்கக வேளாண்மை. விவசாயத்தில் விதை தேர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது. சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் விதைகள் சீரான அளவு, வயதுடன், நச்சுயிரி தாக்குதல் இன்றி முளைப்பு திறன் அதிகமாக இருக்க வேண்டும். நெல் விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது மிதக்கும் பொக்கு விதைகளை நீக்கிவிட்டு மூழ்கியிருக்கும் விதைகளை பயன்படுத்த வேண்டும். உப்பு கரைசல் முறையில் பிளாஸ்டிக் வாளியில் 10 லிட்டர் தண்ணீர் ஊற்றி

0: அதில் ஒரு மூடையை வைக்க வேண்டும். மூடை மூழ்கி மீண்டும் மேற்பரப்பை அடையும் வரை 1.5 கிலோ அளவு உப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க வேண்டும். மிதக்கும் உயிரற்ற விதைகளை நீக்க வேண்டும். தரமான விதைகளை 2 அல்லது 3 முறை உப்பு கரைசல் நீங்கும் வரை கழுவ வேண்டும். இல்லாவிட்டால் விதையின் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். நெல் விதைகளை சாக்கு அல்லது துணிப்பையில் கட்டி தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். இதை வெளியே எடுத்து ஈர சாக்கு பையால் மூட வேண்டும். மறுபடியும் 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த விதைகளை நாற்றங்காலில் விதைப்பதன் மூலம் அவற்றின் முளைப்பு திறன் அதிகரிக்கிறது. 10 முதல் 15 கிலோ நெல் விதைகளை தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். 1/2 கிலோ மாட்டுச்சாணம், 2 லிட்டர் கோமியத்தை 5 லிட்டர் தண்ணீரில் கலக்க வேண்டும். இந்த சாண கரைசல் தண்ணீர் விதைகளை 5 முதல் 6 மணி நேரம் ஊற வைத்து நிழலில் உலர்த்த வேண்டும். உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் அசிட்டோஃபாக்டரை ஏக்கருக்கு 1.25 கிலோ எடுத்து அரிசி கஞ்சியில் கலக்க வேண்டும். சுத்தமான தரையில் முளைக்கட்டிய விதைகளை பரப்பி அதன் மேல் உயிர் உர கூழ்மத்தை சேர்த்து கலக்க வேண்டும். விதைப்பதற்கு முன் விதைகளை நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின் விதைக்க வேண்டும். விதைகளை சூரிய ஒளியில் 1/2 மணி நேரம் உலர வைத்து விதைத்தால் முளைப்பு திறன் நாற்றுகளின் வீரியம் அதிகரிக்கும். 1 ஹெக்டேருக்கு தேவையான மக்காச்சோள விதைகளை 600 கிராம் அசோஸ்பைரில்லம் உயிர் உரத்துடன் கலந்து விதைக்க வேண்டும். அல்லது 4% சூடோமோனஸ் கரைசலில் 8 மணி நேரம் ஊற வைத்த பின் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். தேன் ஒழுகல் நோய் பாதிக்கப்பட்ட விதைகளில் பூஞ்சையை நீக்க வேண்டும். 1 கிலோ உப்பை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து விதைகளை தூவ வேண்டும். தேன் ஒழுகல் நோய் பாதிக்கப்பட்ட விதைகளில் பூஞ்சை நீக்க வேண்டும். 1 கிலோ உப்பை 10 லிட்டர் தண்ணீரில் கரைத்து விதைகளை தூவ வேண்டும். தேன் ஒழுகல் நோய் பூஞ்சை இலை முடிச்சுகளால் பாதிக்கப்பட்ட விதைகளை நீக்கி நல்ல விதைகளை 3 முறை தண்ணீரில் அலச வேண்டும். 600 கிராம் அசோஸ்பைரில்லம், 600 கிராம் பாஸ்போஃபாக்டரியா அல்லது 1200 கிராம் அசோபாஸ் கொண்டு விதைகளை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். சோளம் மற்றும் ராகி விதைகளை நாற்றங்காலில் விதைப்பதற்கு முன் ஹெக்டேருக்கு தேவையான விதைகளை 600 கிராம் அசோஸ்பைரில்லம், 600 கிராம் பாஸ்போஃபாக்டரியா, 600 கிராம் அல்லது 1200 கிராம் அசோஸ்பைஸ் கொண்டு விதைகளை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். பயறு வகைகளில் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனஸ் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள ரைசோபியம் CRU7 உயிர் உரத்தை ஹெக்டேருக்கு 600 கிராம் எடுத்து அதனுடன் கஞ்சி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்யாவிட்டால் ஹெக்டேருக்கு 2 கிலோ அதாவது 10 பாக்கெட் ரைசோபியம் உடன் 25 கிலோ தொழு உரம், 25 கிலோ மணல் கலந்து விதைப்பதற்கு முன்னால் வயலில் இட வேண்டும்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் RP பரிமளாதேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடு பயிர் காட்டும், ஆவாரை கதிர் கட்டும். வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம்.

நிறைவாக விடை பெறுமுன், பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். அரசு நிர்வாகத்தை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய்க்கு உள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்படும் சூழ்நிலையை உருவாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செல்ம்ஸ்ஃபர்டில் இப்போட்டி 11:00 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. இனிய

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
6: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ்க. இன்னைக்கு நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில பெண்களுக்கான உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த தீர்வு தருகின்றார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் வந்து பிசியோதெரப்பியும் வாழ்க்கை முறைகளும் அப்படின்ற தலைப்புல நிறைய செய்திகள் மக்களுக்காக சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைவு பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டாபிக்னே வச்சுக்கலாம். 40-50 கூட சொல்லலாம். இந்த வயது வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெயின் ஏதாவது விதத்துல வந்துருது. ரெண்டாவது, அவங்க மெனோபாஸ் ஸ்டேஜையும் நெருக்கிடுவாங்க. அதனால அவங்களுக்கு மனச்சோர்வுல இருந்து உடல் சோர்வுல இருந்து வர ஆரம்பிச்சிருது. நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிற உபயோக பொருட்களை வந்து புரோட்டீன்லாம் கம்மியாச்சுன்னா நம்ம மஜ்ஜைகள்ல இருந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிடும். பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாலே அந்த போன் ஃப்ராக்சர்லாம் வந்துருது. எப்படி இதெல்லாம் நீங்க படிப்படியா அவங்களுக்கு மாற்றம் கொண்டு வரும், என்ன மாதிரியான வழிகள்லாம் பெண்களுக்கு வந்து உங்களை சந்திக்கிறாங்க?

0: பெண்களுக்கு இருக்க பெரிய பாதுகாப்பு என்னென்னா அவட ஈஸ்ட்ரோஜன்ற ஒரு ஹார்மோன். அது என்ன பண்ணுன்னா மசில்ஸையும் சரி போனையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் அட்டன் பண்ணக்கப்புறம் அவங்க ரத்தப்போக்கு நின்னக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் இருக்காது. இல்லாதனால போனுக்கு வந்து ஒரு கார்டிங் இல்லாமல் பொது போனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போன் வீக் ஆயிடுது. போன் வீக் ஆனக்கப்புறம் அவங்களுக்கு ஈஸியாக வந்து டீஜெனரேஷன் தேய்மானம் ஈஸியாக நடக்குது, ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடுது. ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஆஸ்டியோபீனியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, சார்கோபீனியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பலவீனத்தினால் வர்ற பிரச்சனைகள். ஆஸ்டியோபோரோசிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க போன் வந்து ரொம்ப வீக்காகி போனோட மசில் மாஸ் ரொம்ப கம்மியாகி ஈஸியாக தவறி சும்மா தான் விழுந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க அரௌண்ட் ஒரு 60 வயசு இருக்கும் அவங்களுக்கு, 60-65 வயசு இருக்கும், சும்மா கீழே தான் போய் விழுந்தேன் வந்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பலவீனமாக இருக்காங்க. சும்மா தும்முனா ஃப்ராக்சர் ஆகிற கேஸ்லாம் இருக்குது. ரொம்ப சிவியராக ஆஸ்டியோபோரோசிஸ் ஆயிடுச்சுன்னா ஓங்கி தும்முனா கூட செஸ்ட்டில் இருக்கிற போன்ஸ்லாம் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு வீக்காகிறதுக்கு காரணம் ப்ரோட்டீன் கம்மியாக எடுக்கிறதுனால, விட்டமின் டி குறையிறதுனால, கால்சியம் சத்து குறையிறதுனால, இதெல்லாம் கவனமாக அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். சார்கோபீனியா இருக்குது, அதெல்லாம் மசிலில் இருக்கிற ப்ரோட்டீன் கம்மியாகி மசில் மாஸ் குறைஞ்சி மசில் வீக்காகி மசில் வந்து போனை பாதுகாக்க முடியாமல் இந்த மாதிரி ரொம்ப கொலாப்ஸ் ஒரு சிஸ்டம் மாதிரி தான். ஒன்று வீக் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்தடுத்து எல்லாமே வீக் ஆயிடுது. முக்கியமாக வந்து பெண்களுக்கு வர்றதுக்கு முட்டி வலிக்கு வர்றதுக்கு காரணமே இந்த ஒரு போன் வீக்னஸ் தான், மசில் தேய்மானம் தான். இதை வந்து நம்ம ஏற்ற காலங்களிலே பார்த்துட்டோம்னா சர்ஜரியில் இருந்தோ இப்போ ரொம்ப ஹையரெண்ட் ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ரொம்ப பேர் அதை கவனிக்காமல் விட்டுறாங்க. முக்கியமாக முட்டுவலினாலே ஒரு நாளைக்கு 10-15 பேர் நம்ம கிளினிக் வராங்க. தீராத முட்டுவலி இருக்குது, சர்ஜரி தான் பண்ணணுமா, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடணுமா, முட்டியில் இன்ஜெக்ஷன் போடணுமா கேட்குறாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கிட்டால் என்னென்னா நாங்கள் கேள்வி கேட்குறோம் பொதுவாகவே மக்களை பார்த்து, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஏன் முன்னாடியே வரலை, ஏன் வலி வந்தோன்னே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் லேசாக முட்டுவலி வருது அப்படின்னாலே ஒரு கிளினிக்கில் போய் கன்சல்டேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிசியோதெரப்பினாலும் சரி ஆர்த்தோனாலும் சரி என்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ் அவங்க பிலீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து வேகமாக போய் அவங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஆண்களை விட பெண்கள் வந்து அதிகமாக அந்த எலும்பு தேய்மான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக் பெயின்.
0: முதுகுவலிக்கு முக்கிய காரணமே தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால தான். நிறைய லேடிஸ் வந்து வீட்டிலே இருப்பாங்க, அவங்க வந்து தாகம் இருக்கிறதுனால. ஏன்னா வெளியே போகலைல்ல, வெளியே போகிற லேடிஸை பற்றி நான் பேசலை, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன், கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப டிவி பார்ப்பாங்க, சமைப்பாங்க, ரொம்ப தாகம் இருக்காது. தண்ணி வந்து கணக்கு பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் குடிப்பாங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தண்ணி குடிக்கிறோம், ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி நல்லா குடிக்கிறோம் அப்படின்னாக்கல அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பெயின்லேருந்து தப்பிக்கலாம். இப்போ பெரிய சூத்திர மாதிரி இப்போ சாதாரண தண்ணி குடித்தா எப்படி சரியாகும்னு கேட்டோம்னா சரியாகும். ஏன்னா மசில் உடம்பு ஃபுல்லாமே பாடி ஃபுல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான். பேக் பெயின்க்குலாம் வரது காரணமே ரிப்போர்ட்லாம் நிறைய பேர் கொண்டு வருவாங்க, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் டிஸ்க் டீஹைட்ரேஷன் வரும். டிஸ்கில் வந்து நீர் இல்லாமல் டிஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாணி தண்டுவடத்தில் இருக்கிற ஜவ்வு வந்து ரொம்ப ஒரு மாணி குஷன் இல்லாமல் லூப்ரிகேஷன் இல்லாமல் வீக் ஆகி ரொம்ப ட்ரை ஆகி அதனால வந்து பேக் பெயின் வரும் கண்டிப்பாக. பொதுவாக லேடிஸ்க்கு வந்து வர பிரச்சனை தான் அது. ஆக்சுவலாக முதுக தண்டுவடத்தை நம்ம வந்து L1, L2, L3, L4, L5 மொத்தம் ஒரு 5 bones இருக்குது. அந்த 5 bone வந்து கீழ் முதுகோட போனோட நேம்ஸ். இதெல்லாம் இந்த போனுக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும், ஒரு போனும் இன்னொரு போனுக்கும் நடுவில் டிஸ்க் இருக்கும். L2, L3 நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கும், L3, L4 நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கும். இது வந்து நம்ம அந்த டிஸ்கானது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கும். அது வந்து அது மேலே ஓவர் லோடு கொடுக்குறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் ஒபிசிட்டி, ஓவர் லோடு கொடுக்குறதுனால, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறனால, இல்லை கீழே விழுகிறதுனால அந்த டிஸ்க் என்ன ஆகும்னா உள்ளேருந்து கொஞ்சம் பிதுங்கி வெளியே வர முயற்சி பண்ணும், வெளியே வந்துடும். வந்துடுச்சுன்னா பக்கத்தில் நரம்பு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும். சயாட்டிக்கான்னு பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், பேர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. சயாட்டிக்கான்றது ஒரு நரம்பு, அந்த நரம்பை வந்து ஜவ்வு போய் டச் பண்ணும். தண்டுவடத்துலேருந்து ஜவ்வு இருக்கிற இடத்துலேருந்து மூவ் ஆகி வெளியே வந்து சும்மா இல்லாமல் ஒரு நரம்பு டச் பண்ணும். டச் பண்ணுறப்ப அந்த நரம்பு ஃபுல்லாக எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அங்கே ஃபுல்லாக வலி இருக்கும். வலி வர்றதுக்கு காரணம் முதுகாக இருக்கலாம், ஆனால் வந்து வலி எங்கே இருக்கும்னா கால் ஃபுல்லாக உங்களுக்கு பரவாயில்லாக இருக்கும். முதுகுலேருந்து கட்டவரல் கால்
1: இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்,
0: இழுக்கிற மாதிரி இருக்கும், மதமதிப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், நம்னஸ் இருக்கும், ரொம்ப நேரம் நிற்க முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது, உட்காந்துட்டு நிற்க முடியாது, நின்றுட்டா உட்கார முடியாது, அந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்கும். பொதுவாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நின்றுட்டு குக் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் வந்து அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால சயாட்டிகா பிரச்சனைகளால் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம்.
1: அதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா?
0: அவங்க வந்து ஃபஸ்ட்டு எதனால அந்த டிஸ்க் பலிஜாக இருக்குன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா ஒரு இன்ஜுரியாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே, இல்லை சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், இல்லைனா ஏஜ்னால இருக்கலாம், இல்லை தேய்மானத்தினால இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது மசில் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். அந்த காரணங்களை அவங்க ஃபஸ்ட்டு சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம்னா கால் நீட்டி உட்கார்றது

0: முக்கியமான எக்ஸசைஸ். பின்னாடி சப்போர்ட் இல்லாமல் காலை நீட்டி முட்டி முடக்காம உட்காரணும். உட்காந்தோம்னா நம்ம பின்னாடி இருக்கிற அந்த குளூட் மசில், பட்டெக்ஸ் மசில்ஸ், பின்னந்தோட மசில்ஸ் இதெல்லாம் நம்ம லூஸ் ஆகும். லூஸ் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இம்பாலன்ஸ் மாதிரி ஜவு பதுங்கள் குறையும், நரம்பு வலி குறையும்.
1: பெயின் இருக்கும்போது அப்படி உட்கார முடியுமா?
0: பெயின் சிவியராக இருக்கப்போ உட்கார முடியாது. ஆனால் பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க குறைக்க குறைக்க அவங்களோட அன்றாட லைஃப்பில் வந்து டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கால் நீட்டி உட்காந்துங்கன்னா ரொம்பவே நல்லது. யாராலெல்லாம் கால் நீட்டி உட்காந்து கட்ட வரலை வந்து முட்டி முடங்காமல் தொட முடியுதோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பேக் பெயின் வராது. கால் நீட்டி உட்காந்து பாருங்க, முட்டி முடக்காம உங்களோட கை விரலால கால் விரலால தொட முடியாது பாருங்க. தொட முடிஞ்சதுன்னா பேக் பெயின் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வரலாம், வேற வேற காரணங்களால வரலாம், ஆனா முக்கியமான காரணங்களால வராது. இது நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். தயவுசெய்து டெய்லியும் ஸ்ட்ரெச் பண்ணி கட்ட விரலால வந்து கை விரலால தொட முயற்சி பண்ணுங்க.
1: ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப சுகர் இருக்கமா அதிகமா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்பாங்க. அதுக்கெல்லாம் பிசியோதெரபி என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது?
0: ஃப்ரோசன் ஷோல்டர் வருதுனாலே அது வந்து அவங்களோட லெத்தார்ஜினால தான் ஃப்ரோசன் ஷோல்டர் வருது. ஃப்ரோசன் ஷோல்டர்னு காலை இன்னைக்கு தூங்கிக்க நாளைக்கு காலையில் ஃப்ரோசன் ஷோல்டர் வராது. சுகர் அதிகமாக இருக்கனால ஷோல்டரில் இருக்கிற ஜவ்வெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த ஜவ்வு ரொம்ப வீக்காக இருக்கிறனால அவங்க ஏதாவது ரிப்பீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, கையை வேகமாக தூக்குறாங்க, வெயிட் ஏதாவது தூக்குறாங்கன்னா ஷோல்டர் வந்து இந்த ஜவ்வு வீக்காக இருக்கிறது ஒரு இன்ஜுரி ஆகும். ஒரு ஷோல்டருக்குள்ள ஒரு புண்ணு வர மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையை தூக்குனா வலிக்கும், 90 டிகிரிக்கு மேலே அதாவது காதுக்கு மேலே கை போச்சுன்னா உங்களுக்கு தோள்பட்டையில் வலிக்கும். அந்த வலி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கை தூக்காமலே வச்சுக்குவாங்க. கை வந்து பின்னாடி கொண்டை போட போனோம்னா வலிக்கும், அப்போ கொண்டை போடாமலே வச்சுக்குவாங்க. அப்படியே விடுறதுனால ஒரு மாதம், 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2.5 மாதம், 2 மாதம் போகிறப்ப ஒரு நாள் கை தூக்கி பார்ப்பாங்க, தூக்கவே முடியாது. அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர். ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது வந்து உடனே வர்றது கிடையாது, அவங்களோட லெத்தார்ஜினால் வர்றது. தகவலை கேட்டுட்டு யாருக்குமே இனிமேல் ஃப்ரோசன் ஷோல்டரே வரக்கூடாது. வர விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் கை தூக்க முடியலையா உடனே போய் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் பண்ணிருங்க, இல்லை அடுத்த டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து ப்ரோன் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வருவாங்க 30 டிகிரி தூக்க முடியாது, செஸ்ட் லெவலுக்கு மேலே கை தூக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும். ஏன் கேட்டதுக்கு அப்படி ஆயிடுச்சு பண்ணுவாங்க, அசால்ட்டாக பேசுவாங்க. அதை வந்து சரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பொறுமை இருக்கும், வலி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆயிருந்துச்சுன்னா ஃபிசியோதெரபி நம்ம வந்து பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மியாயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டு போய் அனஸ்தீசியா கொடுத்து ஷோல்டர் வந்து மொபிலைஸ் பண்ணுவாங்க, ஷோல்டர் வந்து லூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபி பண்ணணும். அந்த லெவலெலாம் போகிறதுக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி முட்டு மாற்றியார் சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடியே, இந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கலாம்.
1: இது ரெண்டுமே தவறானது. இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமும் போகக்கூடாது. ஒரு இயல்பு வாழ்க்கையில் ஒரு பெண்கள், ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான இந்த தேய்மானம் பிரச்சனைகள்லாம் ரொம்பவே இருக்குது, எப்படி அவங்க வாழ்க்கை முறையை வச்சுக்கணும்?
0: டெய்லியும் தலைக்கு மேலே கை தூக்கிடணும், காதை ஒட்டி, அதாவது அவங்களோட ஆர்ம்ஸ் வந்து காதை ஒட்டுற மாதிரி ரெண்டு கையும் டெய்லியும் ஒரு 10 ரூபாய் தூக்கிடணும். ஒரு நாள் இந்தியன் டாய்லெட் பொசிஷன், இப்போ இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துறது கிடையாது, வெஸ்டர்ன் தான் எல்லா வீட்லேயும் வந்துருச்சு. இந்தியன் டாய்லெட் பொசிஷனில் டெய்லி ஒரு 10 ரூபா உட்காந்து நிற்கணும், கால் நீட்டி உட்காரணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், எல்லா மசில்ஸும் எல்லா ஜாயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணணும், ஹெட் ரொட்டேஷன் பண்ணணும், ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணணும், ஹிப் ரொட்டேஷன் பண்ணணும், நீ ரொட்டேஷன் பண்ணணும், ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணணும், ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணணும், எல்போ ரொட்டேஷன் பண்ணணும், எல்லா ஜாயின்ட்ஸுமே ரிஸ்ட் ரொட்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெயின் வராமல் பார்த்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம மெனோபாஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கண்டிப்பாக தூக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன வெயிட் ரிப்பிட்டேஷனாக தூக்கு தூக்கு தூக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் இல்லாதனால நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், ஈஸ்ட்ரோஜன் இல்லாதனால போன் வீக் ஆகிடுது. அந்த போன் வீக்னஸ் எப்படி சரி பண்ணுறதுங்கட்டா, லேடிஸ் முக்கியமாக வெயிட் தூக்கணும், 5 kgயோ 10 kgயோ அவங்களோட திருப்பி திரும்பி, அது ஒரு தடவை நான் சொல்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லேடிஸ் வந்து எனக்கு எதுக்கு எக்ஸசைஸு, நான் வந்து வீட்லேயே நிறைய வேலை பார்த்துட்ருக்கேனே. அதாவது எது எக்ஸசைஸ்னா, ஒரு வேலையை திரும்பி திரும்பி திரும்பி பண்ணோம்னா அது எக்ஸசைஸ். வீட்டில் போய் அவங்க வந்து ஒரு தடவை பானையை தூக்குவாங்க, அது வந்து எக்ஸசைஸ் கிடையாது. அந்த பானையை 10 ரூபா தூக்குறாங்கன்னா அது எக்ஸசைஸ். அந்த 10 ரூபா தூக்குறதும் ஒரு வாரம் கழிச்சு 20 ரூபாயை மாற்றணும், அப்புறம் 30 ரூபாயை மாற்றணும், அப்புறம் பானையில் வெயிட்டை கூட்டணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொகர்ஷனாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அது பேர் தான் எக்ஸசைஸ். வீட்டில் சும்மா சமைக்கிறதும் நடக்கிறதும் துணி துவைக்கிறதும் அதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருந்தாலுமே அதெல்லாம் பத்தாது. அதனால் லேடிஸ் வந்து தயவுசெய்து இந்த வாரத்தை விட்டுருங்க. நான் வந்து வீட்டில் அவ்வளோ வேலை பார்க்குறேன், எனக்கு எக்ஸசைஸ்ன்ற கேள்வி கேட்காதீங்க. ரெகுலராக ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா லேடிஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது.
1: நிறைவாக ஒரு கேள்வி இருக்குது, வலி வந்து பலகீனமாயிருச்சு, ஜவ்வு இதெல்லாம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பியால் அதை மீட்டு எடுக்க முடியுமா?
0: இப்போ ஜவ்வு வந்து பலவீனமாயிருச்சு அப்படின்றத விட, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, எந்த லெவலில் கிழிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிருச்சுன்னா சர்ஜரி தான் தேவைப்படும். 25% கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணி, பிளட் சர்க்குலேஷன் நேரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி, ஹீலிங் பண்ண வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறோம்னா நல்லாவே சரி பண்ணலாம். பிரச்சனைக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். அதை வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் கேட்டு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பேர். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக டாக்டர்கிட்ட போயிடணும், போயிட்டு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்க அட்வைஸை வாங்கிட்டு அப்புறமா பண்ணுறது தான் பெஸ்ட்டு. பொதுவாகவே வந்து ஒரு ஒருத்தவங்க பாடியும் ஒரு ஒரு மாதிரி. சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு எக்ஸசைஸ் போடுறாங்க பேக் பெயினுக்கு அப்படின்னாக்க, அந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுமாங்கிட்டா தெரியாது, கிடையாது. அது வந்து சில பேருக்கு

0: பெயினை குறைக்கும், சிலவத்துக்கு பெயினை ட்ரிகர் பண்ணிடும். அதனால பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸை நீங்கள் போய் மீட் பண்ணுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். கன்சல்டேஷன் எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் நேரடியாக போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒன்றும் பாலைவனத்தில் கிடையாது, எங்கே திரும்பினாலும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கே திரும்பினாலும் கிளினிக்ஸ் இருக்குது, நேரடியாக போய் பார்க்குறது ரொம்பவே நல்லது விஷயமா இருக்கும் மேம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது 4 வாரங்களாக வந்து எது வாழ்க்கைக்கு அவசியம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என்ன மாதிரி அட்வைஸ் எடுத்துக்கிறனும் அப்புறம் யா வந்தீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக அந்த பெயினை குறைக்கிறதுக்கான தீர்வுகள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.

என்ன நேர்களே, கடந்த 4 வாரங்களாக இயன்முறை மருத்துவம் மக்களின் வாழ்வியல் முறையில் எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றா இருக்கின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் கீதா. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடலாக கேட்கலாம் சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர தென்றல். நிகழ்ச்சியில் பாடல்களை வழங்கியது சுபத்ரா தேவி. கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே. தொடர்வது 9 மணிக்கான செய்திகள். ஆங்கிலத்தில் கேட்கலாம், டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். இசைக்க காத்திருக்கிறது பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திற்காக. மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இதோ காற்றலைகளில்

ஒலித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன பூவே மெல்ல பேசு. ஜெயச்சந்திரன் குரலில் பாடல் கேட்டீர்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திற்காக. இனிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: முதன்மை அலைவரிசை நேரம் 30:07.
2: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்டுவிருப்பது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
3: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
2: இந்நாடகத்தில் பங்கேற்போம்
3: மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எம். முரளிதரன், எம். விஜய் மேனன், டி. ஜனார்த்தனன், ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
2: அமைப்பு
3: ஏ. வி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: உள்ளம் கவர் கல்வன் நாடகம். அன்பு அன்பு,
4: யாருடா என்ன ஏலம் போட்டுட்டு வர்றது?
2: நான் தான்டா உன் நண்பன் எஸ். பாண்டுடா.
4: ஓ, அட எஸ்பியா?
2: அட நீ வேற, நான் இன்னும் ஏட்டு தான்டா. நீ என்ன எஸ்பின்னு கூப்பிடாத.
4: ஓகே ஓகே, நீ எஸ்பியே ஆனாலும் உன்னை ஏட்டுனே கூப்பிடுறேன். போதுமா? பீ கூல். சூடா உனக்கு காபி கொண்டு வரட்டுமா?
2: வரும்போது தான் காபி குடிச்சிட்டு வந்தேன். இப்போ உன்னை அலர்ட் பண்ண சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன்.
4: என்னது, அலர்ட் பண்ண வந்தியா?
2: ஆமா.
4: சொல்லு சொல்லு.
2: உங்க ஏரியாவில் ஒரு திருடன்

0: தப்பி வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, பெரிய பாக்தா திருடா.
1: அவனை பாக்தா திருடன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடி கிடி வச்சிருப்பானா?
0: சீரியஸான விஷயத்த சொல்றான். நீ விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறியா? நீ மாறவே மாட்டியா? நாய பார்த்தா தலைய தடவி கொடுப்ப, மாட்டை பார்த்தா கழுத்த தடவி கொடுப்ப. அந்த மிருகங்கள் அன்புக்கு தலையாட்டும், அதெல்லாம் திருடல் கிட்ட ஆகாது.
1: என்னப்பா சொல்ற?
0: நான் மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்குவா. நான் கிளம்புறேன் இப்போ. நான் அவசரமா என் பையனை போய் பார்க்கணும், சரியா?
1: பையன் எங்க இருக்கான்?
0: மாமியார் வீட்டுல.
1: என்ன, மாமியார் வீட்டுலயா?
0: எங்க மாமியார் வீடு இல்ல.
1: அப்புறம்
0: அவன் வீட்டோட மாப்பிள்ளையா அவன் மாமியார் வீட்டுல இருக்கான்.
1: ஓஹோ,
0: சரி அன்ப, நீ ஜாக்கிரதையா இரு, நான் வரேன்.
1: சரிப்பா, ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு போறானே, அது நம்ம மேல இருக்கிற அக்கறை தான், அதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. அப்படின்னா அதுக்காக பயந்துகிட்டே இருக்கணுமா? அதுவும் கூடாது. இது என்ன சத்தம்? வீட்டுல இதுவரை எரிதொல்லை இருந்ததே கிடையாது, இப்போ பாத்திரம் உருளும் சத்தம் வருதுன்னா ஒருவேளை பாண்டு சொன்ன பாக்தா திருடா அந்த ரெண்டு கால் எலியா இருக்குமோ? ஏய், ரெண்டு கால் எலி, வெளியே வா, வெளியே வா. நீ இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். விக்கல் பாத்தியா, அதுவே உன்னை காட்டி கொடுத்துச்சு. சரி சரி, மேஜ மேல தண்ணி இருக்கு, முதல்ல அதை எடுத்து குடி. இப்ப விக்கல் அடங்கிடுச்சா? அப்புறம் என்ன திரு திருன்னு முழிக்கிற? சொல்லு, நீ யாரு?
2: ஐயா, நான் திரு திரு.
1: ஓஹோ, உன்னை நீயே திருன்னு சொல்லிட்டு தான் பேர சொல்வியா?
2: ஐயா, திருன்னு எனக்கு மரியாதையா? அதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் ஐயா.
1: அதான் வீட்டை புரி வச்சு வந்திருக்கியா?
2: அப்படியும் வச்சுக்கலாம்.
1: ஓஹோ, அதையும் தைரியமா வேற சொல்ற.
2: வாசல் முகப்புல அன்பே சிவம் இருந்தத பார்த்தேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேங்க ஐயா.
1: ஆஹா, நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா நம்ப முடியலையே. நீ திருடத்தானே வந்திருக்கிற?
2: ஐயா, நான் திருடனாக வந்தேன்னு சொல்றத விட நல்ல பசியோட வந்தவன்னு சொல்லலாம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. இங்க இருந்த உணவு கண்ணில் பட்டது, கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய உங்க உணவை நான் திருட்டுத்தனமா சாப்பிட்டேன். பசியில வேகமா சாப்பிடும் போது தட்டு கீழே விழுந்து என்ன காட்டி கொடுத்துருச்சு.
1: இங்க இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் உன் கண்ணுக்கு தெரியலையா?
2: ஐயா, எனக்கு இருந்த அகோர பசியில இங்க இருந்த உங்க சாப்பாடு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
1: அப்படியா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ இங்க உன்னோட சாப்பாட்ட தான் சாப்பிட்டு இருக்க.
2: ஐயா, என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
1: அந்த அரிசியில உன்னோட பெயர் தான் எழுதி இருந்திருக்கும், அத உன்னால தானே சாப்பிட முடியும்.
2: ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா.
1: நான் மன்னிக்கணுமா? இங்க நடந்தது அது ஆண்டவன் கட்டல, உனக்கு படி அளந்தது நான் இல்ல, அவன் செயல். அது போகட்டும், இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ திருடனா வந்திருந்தா?
2: இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, இங்க அடைக்கலம் கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை. ஐயா, என்ன போலீஸ் துரத்திக்கிட்டு வராங்க ஐயா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும், நீங்க தான் என்ன காப்பாத்தணும்.
1: நீ திருடனா வந்து என்கிட்ட அடைக்கலம் கேட்டா நான் எப்படிப்பா உனக்கு உதவி செய்ய முடியும்?
2: ஐயா, நான் எந்த திருட்டு செயலியும் செய்யலைங்க, இது சத்தியங்க.
1: இத என்ன நம்ப சொல்றியா?
2: ஐயா, நீங்க எனக்கு தெய்வமா தெரியுறீங்க, தெய்வத்துக்கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாது. நானும் உண்மையத்தான் சொல்றேன், திருட்டு குற்றத்துக்காக

0: தண்டனை அனுபவிச்சிட்டேன், விடுதலையாகி வெளியையும் வந்துட்டேன். இனிமே என் மேல திருட்டுப்படி எதுவுமே கிடையாது. இங்க உங்க உணவை திருடி சாப்பிட்ட வகையில நான் ஒரு திருடன் தான் ஐயா. உங்க முன்னாடி திருடனா நின்னாலும் உங்க கருணை நீங்க காட்டிய அன்பு மூலமா எனக்குள்ள ஒரு மன மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க ஐயா. அதுக்கு நீங்க தான் ஐயா தண்டனை கொடுக்க முடியும். கொடுங்க, ஆயுசு முழுக்க உங்க காலடியிலே விழுந்து ஆயுள் கைதியா கிடக்கிறேன் ஐயா, அதுவே எனக்கு போதும்.
1: எப்பா காலில் விழுற, ஏந்திரு ஏந்திருப்பா. உன் பேர் என்ன?
0: மாரிமுத்து ஐயா.
1: மாரிமுத்து, இனிமேல் நீ மாரிய முத்து. நான் உன்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா. என்ன பொறுத்தவரை நீ முத்து.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கீங்க. நதி எப்படி தாம் பிறந்த இடத்துக்கு மறுபடியும் போகாதோ, அது போல நான் இருப்பேங்க. இனிமே நான் திருடனே கிடையாதுங்க. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம் ஐயா. எனக்கு ஒரு சின்ன உதவி.
1: என்ன வேணும்பா?
0: உங்க வீட்டுல ஒரு தொழிலாளியா உங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறையா. நான் நல்லா சமைப்பேங்க.
1: அவ்வளவுதானே? இனிமே நீ தான் இந்த வீட்டுடைய சமையக்காரன்.
0: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: முத்து
0: சொல்லுங்க ஐயா.
1: போய் காஃபி போட்டு கொண்டு வா.
0: இதோ வந்துட்டேங்க ஐயா.
2: என்ன
3: ரேவதி, ஒரு மனுஷன் நிழல் மாதிரி இருக்கு.
2: கரெக்ட், இன்னும் நல்லா பாரு.
3: அட நிழல் நிஜமாயிடுச்சு.
2: பயமா இருக்குமே.
3: பயப்படாத ரேவதி, நான் தான் கூட இருக்கேன்ல.
2: அந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி தெரியுதுல்ல.
3: எனக்கும் அப்படிதான் இருக்கு ரேவதி. அவன் உண்மையிலே திருடனா இருந்தா அவன் தான் நம்மளை பார்த்து பயப்படணும்.
2: கரெக்ட்னா, நம்மளை பார்த்துதான் அவன் மிரண்டு போயிருக்கணும். ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே.
3: ஆமால, நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த ஆளிடம் கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன் தப்பிச்சு போகணும்னு முயற்சியும் பண்ணல.
2: ஆமாண்ணா, அசையாம அதே இடத்துல நிக்கிறாரு.
3: அதுதான் ரேவதி எனக்கும் புரியல, ஆச்சரியமா இருக்கு.
2: அப்பா வரட்டும், அவர்கிட்டயே கேக்கலாம்.
1: ரெண்டு பேரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
3: ஆமாப்பா, நல்ல நேரத்துல வந்தீங்க.
1: உங்களுக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன் முத்து, ஒரு டம்ளர் தண்ணி
0: கொடு.
2: அவர் பேரு முத்துவா? அவர் யாருப்பா?
1: அவர் தான் இனிமே நம்ம வீட்டு சமையற்காரர்.
2: ஆனா அவர் பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கே.
3: ஒரு மாதிரின்னு ஏன் சொல்ற ரேவதி? திருட்டு பார்வையா இருக்குன்னு சொல்லு.
0: அத நானே சொல்றேங்க, நான் ஒரு திருடனா தான் இங்க வந்தேன்.
2: அப்புறம் சமையல்காரரா மாறிட்டீங்களோ?
3: வினோதமா இருக்கே ரேவதி. நாம நினைச்சது சரிதான், அவரே ஒத்துக்கிட்டாரு பாத்தியா.
1: ஆனந்த் ஏமா ரேவதி, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இந்த தண்ணிய குடிங்க, அப்புறம் நான் சொல்றத கேளுங்க.
2: அப்பா, இங்க என்னதான் நடக்குது? முதல்ல அத சொல்லுங்க.
3: ஆமாப்பா, எங்களுக்கும் ஒரே குழப்பமா இருக்குப்பா.
2: என்ன பண்ண தெரியாத ஒருத்தர எப்படி நம்பி உள்ள சேர்த்திருக்கீங்க?
1: நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல குறை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதை செஞ்சாலும் அது தப்பா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அத மறந்துட்டீங்களே.
3: அது தெரியும்பா, இருந்தாலும் இந்த அவசர முடிவை எடுக்க அப்படி என்னப்பா அவசியம்?
1: சொல்றேன்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. ஒரு மனுஷனை அவன் தோற்றத்தை வச்சு நாம எடைபோட கூடாது. நீங்க இதுவரைக்கும் அவன் முகத்தை பார்த்து உங்க கணிப்பை சொன்னீங்க. ஆனா என்னுடைய கணிப்பே வேற. நான் அவனுடைய மனச பார்த்து இந்த முடிவை எடுத்தேன்பா.
2: அப்பா, உங்ககிட்ட இருக்கிற அன்பை பத்தி ஊருக்கே தெரியும். அத நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது.
3: அப்பா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கப்பா. திருட்டுங்கிறது பிறவி குணம், அத எப்படி அன்பால மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: நான் அவனை முழுசா புரிஞ்சுகிட்டேன், அதத்தான் என்னால சொல்ல முடியும்பா.
2: அப்பா, நாங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க

0: எங்களுடைய கருத்தை மதிக்காம பிடிவாதமா இருக்கீங்களே.
1: அட ரேவதி, நாம சின்னவங்க, அதனால சின்னவங்க சொல்றத ஏத்துக்க அவருக்கு மனசு எடை கொடுக்கணும்ல.
2: பசியோட வந்த முத்து இங்க நாம வச்சிருந்த சாப்பாட்ட சாப்பிடுற வரைக்கும் அவன் திருடனத்தான் எனக்கும் தெரிஞ்சான். அப்புறம்
3: ஐயா, உங்க வீட்டு சாப்பாட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சதுங்க ஐயா. உங்க அன்பு என்ன மனுஷனா மாத்திடுச்சுங்க ஐயா, மனுஷனா மாத்திடுச்சு. இது சத்தியம் ஐயா, இது சத்தியம்.
0: என்னப்பா, ஒரு சாப்பாட்டுல மனுஷ குணம் மாறிடுமா?
2: இது ஒண்ணும் புதுசு கிடையாதுமா, புராண காலத்திலும் நடந்திருக்குன்னு கதையே இருக்கு. அது போகட்டும், நீ புது ரத்தம் ஏத்தின மாதிரி நினைச்சுக்கயே.
1: அது சரிப்பா, நீங்க சொல்றது எனக்கு புதிரா இருக்குப்பா.
2: ஆனந்த், ரேவதி, இப்பவும் உங்களுக்கு விளங்காமலும் இருக்கலாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு அனுபவம் கிடையாது, வயசும் போதாது. போங்க, ரெண்டு பேரும் தனியா உட்காந்து கலந்து பேசி நல்லா தெளிவோட வாங்க.
4: ஐயா, பார்க்குக்கு இந்த வழிதான் போகணுமா?
5: ஆமாம் தம்பி, பூங்காவுக்கு இந்த வழியும் போகலாம், அதோ அப்படி சுத்திக்கிட்டு அந்த வழியும் போகலாம்.
4: ஐயா, சுண்டல் எவ்வளோ?
5: சுண்டல் 10 ரூபா தான் தம்பி.
4: சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா.
5: இந்தா தம்பி, சாப்பிட்டுக்கிட்டே போ.
4: வர ஐயா.
5: ஆமாம், தம்பிக்கு எந்த ஊரு?
4: புதுச்சேரிங்க ஐயா.
5: சரிங்க தம்பி, பூங்காவை போய் நல்லா சுற்றி பாருங்க.
6: ஆனந்த், என்ன அவசரமா இந்த பார்க்குக்கு வர சொன்னியே, அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? உன் தங்க ரேவதியும் உன் கூட வந்திருக்கா?
1: தியாகு, நீ என் உயிர் நண்பன்டா. எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் உன்கிட்ட தானடா சொல்ல முடியும். இது எங்களை பொறுத்த வரையில தாங்க முடியாம தலையை பிச்சுட்டு இருக்கிற பெரிய விஷயம்டா. அதனால என் தங்கச்சியும் கலந்து பேச கூட வந்திருக்கா.
6: சரி சொல்லுடா.
1: எல்லாம் எங்க அப்பா பத்தி விஷயம்தான். எங்க அப்பா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவர் ரொம்ப நல்லவர் தான். அன்பழகன் அப்படின்ற பேருக்கு பொருத்தமா அன்பா தான் இருப்பாரு. எல்லாம் சரிதான்.
6: அப்புறம் என்ன?
0: அதுக்காக நச்சு பாம்புக்கு பால் வார்க்கலாமா?
6: ஆனந்த், நிதானமா கொஞ்சம் புரியும்படியா சொல்ல
1: சொல்றேன். தியாகு, எங்க வீட்டுல ஒரு திருடம் பொந்துட்டான். அவனை எங்க அப்பா பாத்துருக்காரு. அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன செய்வோம்?
6: அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம்.
1: கரெக்ட் தியாகு, நானும் என் தங்கச்சியும் அததான் நினைச்சோம்.
6: உங்க அப்பா என்ன செஞ்சாரு?
0: அன்புதான் ஒரு மனசுல வெள்ள மாதிரி கரை புரண்டு ஓடுதே. அதனால அந்த திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாரு. அவன் இப்போ எங்க வீட்டுலதான் இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் தான் இனிமே எங்க வீட்டு சமையல்காரனா.
6: டடா, அவ ஏன் இந்த முடிவை எடுத்தாரு? தெரியாத ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வேலை கிட்ட வந்தாலே அதுக்கு யோசிச்சுதான் முடிவு எடுப்போம். இங்க வந்திருக்கிறதே ஒரு திருடன்.
1: அட தியாகு, அவன் திருந்துட்டானா?
0: நானும் அப்படி நினைக்காதீங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி கெஞ்சி பாத்துட்டோம். ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: அவரு ரொம்ப பிடிவாதமா இருக்காருடா தியாகு.
6: சரி, அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்?
1: நாம திட்டம் போட்டு அந்த திருடனை வீட்டை விட்டே துரத்தணும்டா.
0: அதையும் உடனடியா செய்யணும். என்ன செய்யலாம்?
6: அதுக்கு ஒரே வழி, அவன் மேல திருட்டு பழி சுமத்தணும்.
1: கரெக்ட் தியாகு, நாங்களாதான் நினைச்சோம். திருடன் என்னைக்கும் திருடன் தான் படம் பிடிச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவன் துண்டை காணும், துணியை காணும்னு அந்த இடத்த விட்டு ஓட வைப்போம்.
6: அந்த நல்ல காரியத்தை நேரம் கடத்தாம உடனே செய்யணும். அந்த திருடனை வெளியே விரட்டி அடிக்கணும்.
1: தியாகு, நீ எங்க கூட வீட்டுக்கு வாடா.
0: நாம அந்த ரெண்டு கால் எலிய பொறி வச்சு புடிச்சிடலாம்.

0: அப்பப்பா என்ன வெயில், என்ன வெயில், தலையெல்லாம் வலிக்குதே. பேங்குக்கு போயிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ஆனாலும் கொளுத்துற வெயில்ல தாக்க பிடிக்க முடியலையே. டே முத்து,
1: ஐயா
0: முத்து, தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா.
1: ஐயா நீங்க களைப்பா வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் குளிர்ச்சியான நீர்மோர் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா, குடிங்க ஐயா.
0: கொண்டாப்பா. ரொம்ப களைப்பா இருக்குது.
1: இருங்க ஐயா, பேனையும் போட்டுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கங்க.
0: ஆனந்தம் ரேவதியும் ரூம்ல இருக்காங்களாப்பா?
1: அவங்களோட தியாகன் ஒரு தம்பியும் வந்திருக்காங்க, கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓஹோ, ரக

0: ரகசியமா குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோ?
1: ஆமாங்க ஐயா, அவங்க உள்ள நுழையும் போது என்ன முறைச்சு பாத்துக்கிட்டே போனாங்க. அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறத பார்த்தா என்ன பத்திய பேச்சா தான் இருக்கும்னு தோணுது. எனக்கு சந்தேகமா இருக்குங்க ஐயா, அவங்களுக்கு நான் இருக்கிறது பிடிக்காத மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஐயா.
0: அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு.
1: நான் எப்படிங்க ஐயா கவலைப்படாம இருக்க முடியும்? எனக்கு வேலை கொடுத்த என் முதலாளிக்கு என்னால கஷ்டம் வருதுன்னா அதை கண்டு காணாம எப்படி என்னால இருக்க சொல்றீங்க? உங்க அன்பு என்னை கட்டி போட்டதும் உண்மைதான். நானும் உங்க காலடியிலேயே செருப்பா இருக்கணும்னு நினைச்சதும் உண்மைதான். ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன்
0: ஐயா. முத்து, நான் உன்னை இந்த வீட்டுல மட்டும் தங்க இடம் கொடுக்கல, என் மனசலையும் தங்க இடம் கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கோ. அதனால எதையும் நினைச்சு குழப்பிக்காதப்பா.
1: ஐயா, அப்பா பிள்ளைங்க உறவுல என்னால எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்குதுங்க ஐயா.
0: முத்து, என் பிள்ளைங்க ஆனந்த் ரேவதி ரெண்டு பேரும் என்ன சரியா புரிஞ்சுக்கலப்பா, அதுதான் என் வருத்தமும். நான் உன்னை புரிஞ்சுகிட்டது சரிதான்னு அவங்க புரிஞ்சுகிற நேரம் வரும், பொறுத்து பாப்போம்.
1: சரிங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். உங்க பசங்க காலையிலேயே சாப்பிடாம போயிட்டாங்க, நீங்க வரும்போது அவங்களையும் அழைச்சிட்டு வந்துருங்க ஐயா.
0: பசங்க சாப்பிடலேன்னு நீ கரிசனப்படுற? ஒன்னா பிடிக்காம அவங்க முறைச்சுக்கிட்டு போறாங்க. இதையெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு நிக்கிறேன், சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, ஆனந்த கூப்பிடுவோம். ஆனந்த், ஆனந்த்!
2: என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
2: சீக்கிரம் சொல்லுங்க.
0: அப்பா, அப்படி என்னப்பா அவசரம்? நான் சொல்ல போறத கொஞ்சம் பொறுமையா தான் கேள.
2: சரி, சொல்லுங்க.
0: ரேவதி உன் ரூம்ல தான் இருக்காளா?
2: ஆமா.
0: நீ இல்லாத போது அங்க பேச்சு குரல் கேக்குது, அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா?
2: என் ஃப்ரெண்ட் தியாகு, அவன் தான் கூட இருக்கான்.
0: அவளை தனியா விட்டுட்டு வந்திருக்கியா? அப்பா, இது தப்புப்பா.
2: அப்பா, அவன் என் உயிர் நண்பன், அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அம்மா இருக்கும்போது நானும் ரேவதியும் அவனோட சேர்ந்து சாப்பிடுவோமே, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நமக்கு தெரியாத யாரோ ஒருவன், அதுவும் திருடனை நம்பி அவனுக்கு இடம் கொடுப்பீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச என் நண்பன் தியாகம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா?
0: ஆனந்த், நீ என்ன இன்னமும் தப்பாவே புரிஞ்சுகிட்டு இருக்கப்பா.
2: நீங்க தான் உங்க மனசுல இருக்கிறத நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களேப்பா.
0: அப்படி இல்ல ஆனந்த், ரேவதி ஒரு வயசு பொண்ணு, அவளை ஒரு வயசு பையன் கூட தனியா இருக்க அனுமதிக்க கூடாதுப்பா.
2: சரி சரி, வேற விஷயம் தான் சொல்லுங்கப்பா.
0: சொல்றேன்ப்பா, அதுக்கு தானே உன்ன கூப்பிட்டேன். என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? நம்ம ரேவதிக்கு நகை எடுக்கலாம்னு பேங்க்ல பணம் எடுத்துட்டு வந்துட்டேன், அதை வச்சிருக்கேன். அதை நீ ஜாக்கிரதையா உன் ரூம்ல கொண்டு போய் வச்சுக்க. இந்தா இந்த பைய வாங்கிக்க.
2: அப்பா, திருடனை வீட்டுல வச்சுக்கிட்டே பண பைய என்கிட்ட கொடுக்குறீங்க, அதையும் ஜாக்கிரதையா வச்சுக்க சொல்றீங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா.
0: ஒன்னும் ஆகாதுப்பா, நீ தைரியமா வச்சுக்கோ, விபரீதம் எதுவும் நடக்காது.
2: அப்படி ஏதாவது நடந்தா?
0: யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அதை நீ தெரிஞ்சுக்க. இப்ப நீ ரூம்ல போய் பைய வச்சுட்டு ரேவதியையும் கையோட அழைச்சிட்டு வா, சாப்பிட போலாம்.
2: என் நண்பன் தியாகு,
0: அவனும் வரட்டும்பா.

0: வாடா பாண்டு.
1: அன்பே மைண்ட் இட், இப்போ நான் போலீஸா வந்திருக்கேன்
0: சார். நான் உங்களை ஏட்டுன்னு கூப்பிடவா இல்ல என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு பாண்டுன்னு கூப்பிடவா?
1: நல்ல கேள்வி. ஏட்டுன்னு கூப்பிட. இந்த சுரக்கா.
0: ஏட்டு சுரக்கா?
1: ஆமா. கறிக்கு உதவாதுன்னா கூட்டு செஞ்சு சாப்பிட. இனிமே பாண்டுன்னு கண்டினியூ பண்ணிக்கோ. என்ன
0: பாண்டு, உன்னை பார்த்தா பாரதம் மட்டுமல்ல மகாபாரதமே தெரியுது.
1: அன்பு, நீ என்ன மகாபாரதம்னு சொன்னதும் சரிதான். துரியோதனுக்கு எல்லாரும் கெட்டவங்களா தெரிஞ்சுதான். அது போல இந்த போலீஸுக்கு எல்லாரும் திருடங்களா தெரியுது.
0: என்ன பொருத்தண்டா,
1: என்னுடைய தொழில் அப்படி.

0: இந்த தொழில் மூலமா ரவுண்ட்ஸ் போறப்போ பல விஷயம் தெரியும். அதுல உனக்கு தெரிய வேண்டிய விஷயமும் ஒண்ணு இருக்கு அன்ப.
1: சொல்லு சொல்லு.
0: நேத்து பக்கத்து தெருவில் இருக்கிற பார்க்ல ஆனந்த் ரேவதி கூட யாரோ ஒரு பையன், ஆக மூணு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாங்க.
1: அந்த பையன் பேரு தியாகு. அவன் ஆனந்தோட நண்பன்.
0: ஓ,
1: நீ பார்க்கல பார்த்த அந்த மூணு பேரும் இப்ப இந்த வீட்டுலதான் இருக்காங்க.
0: அப்ப அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியலையா?
1: டேய், நீ போலீஸ் தானே?
0: என்னடா அப்படி கேட்டுட்ட? இந்த ஏட்ட உனக்கு சுரக்கா கொடுத்தது கூட மறந்துட்டியடா.
1: யாரோ திருடன் ஒருத்தன் இந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டே இருக்கான்னு சொன்னிய.
0: ஆமா,
1: அது என்ன ஆச்சு?
0: இது வரைக்கும் நோ கம்ப்ளைண்ட். அப்பா அப்பா,
1: என்னடா என்ன பதட்டமா வர?
2: நீங்க கொடுத்த பணம் காணாம போச்சுப்பா.
1: அவசரப்படாத, நீ நல்லா தேடி பாத்தியா?
2: ரூம் முழுக்க தேடி பாத்துட்டேன்ப்பா.
3: ஆமாப்பா, நானும் தேடி பார்த்தேன்ப்பா, எங்கேயும் கிடைக்கல.
0: அப்ப திருட்டு போயிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா?
1: பாண்டு, அதுல சந்தேகமே இல்ல, திருட்டு நடந்திருக்கும்னு உறுதியா நம்புறாங்க. சரிதானே ஆனந்து?
2: ஆமாப்பா.
1: பாண்டு
0: சொல்லு அன்பு,
1: நல்லா கேட்டுக்க. நீ என்ன நண்பனா நினைக்காத, போலீஸா நினைச்சு உன் கடமைய செய். அவங்க யாரு மேல சந்தேகப்படுறாங்களோ அந்த சந்தேகப்படுற ஆளை சோதனை இட்டு பாரு.
0: ஆனந்த், உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா?
2: இருக்கு சார். எங்க அப்பா ஒரு சமையல்காரர அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, அவரேதான்.
0: அன்ப, நீ என்ன சொல்ற?
1: திருட்டு அப்படிங்கறது ஒரு தப்பான காரியம்.
0: ஆமா,
1: அதை யாரு செஞ்சாலும் ஏத்துக்க முடியாது.
0: கண்டிப்பா.
1: நீ உன்னுடைய சோதனைய நடத்து.
0: சரி.
1: அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நான் என் பையன்கிட்ட கொடுத்தேன் இல்லையா 1,00,000 ரூபாய்.
0: ஆமா.
1: நீ பணத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மொத்த பணமும் என் கைக்கு வரணும்.
0: சரி, வாங்க அந்த சமையல்காரனை போய் பார்க்கலாம்.
2: அங்கிள், அது இருக்கானே, அவன் தான் சமையல்காரன், அவன் தான் திருட.
4: என்னது, நான் திருடனா? நான் என்ன திருடன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: டேய் நடிக்காதரா, ஆனந்த் ரூம்ல இருந்த 1,00,000 ரூபாய காணோம், அத நீ தானே எடுத்திருக்க? உன்னை ஒத்துக்கடா, உன்னை ஒத்துக்க.
4: ஐயா, நான் எந்த பணத்தையும் எடுக்கலீங்க ஐயா.
2: அங்கிள், அவன் ஒரு திருடன், அவன் எடுக்கலன்னு சொல்லுவான். நீங்க சோதனை பண்ணி பாருங்க அங்கிள்.
0: ஆனந்த், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் பாத்துக்கிறேன்.
4: முதலாளி, நான் உங்க பணத்தை எடுத்துருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்களா?
1: பாண்டு, தெரிஞ்சவன் தெரியாதவன் பாகுபாடே வேண்டாம்.
0: ஆமா,
1: உண்மை எப்படியும் வெளியே வரணும், அதுக்கு உண்டான விசாரணையை தொடர்ந்து செய்ப்பா.
4: ஐயா.
0: டேய் டேய் டேய், உன் பேர் என்ன?
4: ஐயா, என் பேர் முத்துங்க.
0: டேய், மூட்டை முடிச்சலாம் எங்க வச்சிருக்க?
4: ஒரே ஒரு பைதாங்க, இதோ இந்த பைதான் ஐயா.
0: மாட்டிட்டான் மாட்டிட்டான் மாட்டிட்டான். டேய் டேய், உன் பைய நீ பாரு, போய் நீ பாரு. உண்மையா வர
4: வச்சிருவான்.
0: நீயும் உன் நண்பன் தியாகவும் சேர்ந்து திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: அங்கிள், அது அப்பா கிட்ட சொல்லுங்க.
1: கேட்டு, திருடன சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நான் சொன்னேன், என்னுடைய பணத்தையும் கரெக்டா எண்ணி கொடுத்துடுங்க, அது போதும் எனக்கு.
5: திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் திருடின பணமும் அவன் பையிலே இருக்கு. ஆனந்த் ரூம்ல வேற எந்த பணமும் கிடையாது. அப்படின்னா மொத்த பணமும் அந்த பையில தான் இருக்கணும். அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன?
1: பாண்டு, தம்பி சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. ரூம்ல நடந்த அவங்க உரையாடல நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் இப்ப இத கேளுங்க. முதல்ல திருடன் யாருன்னு இதுலயே தெரிஞ்சிடும்.
2: தியாகு, நாம திட்டம் போட்டபடி வேலையை முடிச்சிட்டியா?
5: அந்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன்டா. அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
2: அக்கம் பக்கம் பார்த்து மெதுவா பேசுறா.
5: சரிடா, நான் தண்ணி குடிக்கிற போற மாதிரி சமையல் அறைக்கு போனேன். அங்க அந்த திருடனை காணோம். பொதுவா திருடனுக்கு

0: பயத்தோட புத்திசாலித்தனமும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாட்டிக்கிற மாதிரி இருந்தா அங்கிருந்து தப்பிச்சு போக வழி வச்சிருப்பானா? ஆனா நம்ம ஆளு அந்த இடத்துலயே காணோம். நல்லதா போச்சுன்னு அவன் பைய தேன, அதுவும் எனக்கா வச்சிருந்த மாதிரி கண்ணுல தெரியும்படியா வச்சிருந்தான். உடனே நம்ம பையில இருந்த பணத்தை அந்த திருடன் பையில வச்சேன். காரியம் முடிஞ்சதுன்னு அவன் கண்ணுல படாம ஓடி வந்துட்டேன். ஆனந்த், சிக்கலா இருக்கணும்னு நினைச்ச காரியம் ரொம்ப சிம்பிளா சுலபமா முடிஞ்சு போச்சுடா.
1: அவ்வளவுதான் பாண்டு, இங்க திருட்டுத்தனம் யாரு பண்ணினாங்கன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தபடியா பணம் வர்ற வழியில திருட்டு போகாம இருந்துதான் தெரிஞ்சுக்கத்தான் அதுல இருக்கிற பணத்தை என்ன சொன்ன? நீ என்ன சொல்ற?
2: அவங்க எண்ணி முடிச்சிட்டாங்க, 10,000 ரூபாய் குறையுதான்.
1: இப்போ அது தானா இங்க வரலன்னா அது இருக்கும் பையில இருந்து நானா எடுக்க வேண்டியிருக்கும்.
0: அங்கிள் அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் தான் எடுத்தேன். திருடனை பிடிச்சு கொடுத்தா இத கண்டுக்க மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன்.
1: சரி, முத்துவோட பையில வேற ஏதாவது இருந்ததான்னு பாத்தீங்களா?
2: பாருங்கப்பா, பாருங்க.
1: அத நானே சொல்றேன், ஏன் துண்ட திருடி எடுத்து வச்சிருக்கான் அந்த திருட்டு பைய. அத ஏன் எடுத்தான்னு பாண்டு அவனே கேளுப்பா.
2: ஏதோ கேக்குறான். ஏய் ஏய் முத்து, சொல்லுடா.
3: ஐயா
2: சொல்லுடாடா.
3: ஐயா, திருட்டு என்ன வராம இருக்க ஐயாவோட அந்த துண்டை என் நெஞ்சில வச்சு அணைச்சுக்கிட்டு படுத்திருப்ப ஐயா.
2: அன்பு, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே.
1: நான் இப்ப சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த முத்து ஒரு கல்வன் தான். ஒரு முறை இல்ல, 1000 முறை சொல்வேன், அவன் கல்வன் தான், கல்வன் தான்.
3: ஐயா என்ன ஐயா சொல்றீங்க?
1: முத்து, நீ எப்படிப்பட்ட கல்வன் தெரியுமா? என் உள்ளம் கவர் கல்வன்டா.
4: மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளம் கவர் கல்வன் நாடகம்.
5: எழுத்தாக்கம் வி. ராமச்சந்திரன்.
4: இந்நாடகத்தில் பங்கேற்றோர்
5: அன்பழகனாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், காவலர் பாண்டுவாக ஸ்ரீனிவாச முருகன், ஆனந்தின் நண்பன் தியாகுவாக எம். முரளிதரன், அன்பழகனின் மகன் ஆனந்தாக எம். விஜய் மேனன், திருடன் மாரிமுத்துவாக டி. ஜனார்த்தனன் மற்றும் அன்பழகனின் மகள் ரேவதியாக ஜே. தனலட்சுமி ஆகியோர்.
4: அமைப்பு
5: ஏ. பி. எலிசபெத், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
6: ஆகாஷ்வாணி, நேரம் 10 மணி. நேயர்களினை கேட்கலாம் காற்று.

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, நட்சத்திர கீதங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். முதலாவதாக இதய கமலம் திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்த பாடல்.

மயிலை கண்டால் லைலா, பச்சை மரத்தை கண்டால் லைலா, புயலை கண்டால் லைலா, அதன் குரலை கேட்டால் லைலா லைலா. மயிலை கண்டால் லைலா, பச்சை மர

0: நிறுத்தி விட்டாய் லைலா. பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சத்தனா கேசு, சத்தனா
0: சிம்ம வெள்ளாசு.

நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

இனிய இரவின் அமைதியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சியில் பாடல்களை வழங்கியது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

காலை 5:45 எமது ஒளிபரப்புகள் இனிதே ஆரம்பமாகும். ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்புகள் இனிதே துவங்கும். அதில் நாள் ஒரு குரல், குரல் எண் 277 கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, அதில் அன்னபூர்ணாஷ்டகம். வழங்குபவர் பழனி விஜயலட்சுமி. திருநாகூர் எம்எம் யூசிப் முஸ்லிம் பக்தி பாடல் கன்னி மரியை ஹெலன் சத்யா. 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி. 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழுள் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ்க, குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஜி கீதா. பகுதி 9 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 மதுர தென்றல். 8:15 ஆங்கிலத்தில்

செய்திகள் டெல்லி அஞ்சலாக 8:30 மதுரை தென்றல், 8:45 வானொலிக்கு 90 மகளிரும் வானொலியும். சுய தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுபவர் கா பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை 9 அரங்கி இசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அடையார் ஜே வெங்கடேஷ் நாதஸ்வரம். மாலை மயிலை எஸ் கஜேந்திரன் தமிழ். காலை 10 செய்திச் சுருக்கம் 12 எனக்கு பிடித்த பாடல். காலை 11 செய்திச் சுருக்கம் 11:02 இலக்கியம் பேசுவோம் சென்னை அஞ்சலாக. உடன் உரையாடுகிறார் இலக்கியம் வள்ளி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. பகல் 12 நிகழ்ச்சியின் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா. எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா. சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா. கதையரங்கம் அமைப்பு டாக்டர் வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல், அதில் நின்னை சரணடைந்தேன் பாடல் கேட்கலாம். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை. மதியம் 3 ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையில் பகல் ஒலிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். மீண்டும் 5:27 ஒலிபரப்புகள் துவங்கும். 5:30 NCERT விளம்பர தர நிகழ்ச்சி கேட்கலாம். 6 நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள், அதில் கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரை தென்றல். 6:55 செய்தி செய்திகள். இரவு 7 மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள் கூடலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் இளஞ்செழியன் அவர்கள், வி இளஞ்செழியன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் கூட்டுறவியல் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அகில இந்திய கூட்டுறவு IFFCO முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை. 8:50 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்புகள் இன்னிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை தொடர்வருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.